வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 999 கிலோ ஹெட்ஸில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 27 நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் முதல் நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 தேதி செவ்வாய்க்கிழமை.

நேரம் காலை 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நேர்கள் கேட்கவிருப்பது குரலும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 112, அதிகாரம் நடுவு நிலைமை. செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற்கேமாப்பு உடைத்து. டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. நீதியை உடையவனின் செல்வம் அழியாமல் அவனுடைய வழி தலைமுறையினருக்கும் பாதுகாப்பாக அமையும். குரலும் விளக்கமும் மீண்டும். செப்பம் உடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற்கேமாப்பு உடைத்து. நீதியை உடையவனின் செல்வம் அழியாமல் அவனுடைய வழி தலைமுறையினருக்கும் பாதுகாப்பாக அமையும். குரலும் விளக்கமும் கேட்டீர்கள்.

0: நேர்கள் இனி கேட்கலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 முன் செல்லடா நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்கள் வழங்கும் உரை, அதனைத் தொடர்ந்து மதுர கீதம். ஏழு 25 இன்று ஒரு தகவல், அதனைத் தொடர்ந்து சேவை செய்திகள் கேட்கலாம். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்புதே. 9 அரங்கிசை சென்னை அஞ்சல். 10 போவோமா ஊர்கோளம். 10:30 கவிதையும் கானமும். 11 கேட்டாலே இனிக்கும். 12 நிகழ்ச்சி நிரல். 12:10 சங்கீத சாரல் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை. 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சல். 1:55 பாடல் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி தேசிய சமூக உதவி திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம். மாலை 5:30 திரை இசை. 6 நிகழ்ச்சி நிரல். 6:10 பாமாலை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:40 முல்லைவனம். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிகா அவர்களின் உரை. 8:00 மனோரஞ்சிதம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 திரைகானம். 10 அரங்கிசை. 11 வானிலை அறிக்கை மற்றும் நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும். நேயர்கள், இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. In Jharkhand, following a 24-day protest by JPSC and JSSC aspirants, the state government has cancelled the 2024 JSSC CGL examination and all competitive examinations conducted by the TDPL agency. Chief Minister Hemant Sorin announced the decision last evening after chairing a special cabinet meeting. The state government has also ordered a comprehensive probe into recruitment examinations conducted by the Jharkhand Public Service Commission or JPSC and the Jharkhand Staff Selection Commission or JSSC since 2014. However, student leader Piyush Kumar stated that the protesters' demands regarding the 11th to 13th JPSC examinations and a CBI probe are still pending. The protesting students announced they would discuss their remaining demands and decide their

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: வீடு பெறனில் என்று ஔவையார் ஆத்திச்சூடியில் அருளியிருக்கிறார். வீடு என்பது இலக்கியங்கள் பேசும் நாற்பொருளில் ஒன்று. தர்மார்த்த காம மோட்சம் என்று சமஸ்கிருதத்திலும், அறம் பொருள் இன்பம் வீடு என்று தமிழிலும் வரும் நாற்பொருளில் நான்காம் பொருள் அது. பீடு பெறனில் என்று நான் அதற்கு பாட வேறுபாடு சொல்வேன். பீடு எனில் பெருமை. பெருமை பெற்று இளங்கும் விதமாக நம் பண்புகளும் செயற்பாடுகளும் அமைய வேண்டும். நேர்வழியில் செல், அறம் பிழையாத வழியில் செல், சான்றோர் பழிக்கும் செயல்களை விட்டொழி, ஊழியே பெயர்ந்தாலும் நேரிய நெறியை விட்டு விலகாது நில், அதுவே பீடு பெற நிற்றல். வீட்டை கட்டி வாழ்வதே பீடு பெறுவதுதான். அதனாலேயே வீடு அடைந்தால் பீடு அடைந்தது போலாகும் என்று எண்ணம்.

0: இப்போது மேலோங்கி விட்டது போலும். நடுத்தர வர்க்கத்தின் தனி வீடு கனவும் அந்த கனவை நனவாக்க அவர்கள் படும் பாடும் நமக்கு தெரியாதது அல்ல. கட்டுமான பணிகளின் வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடையாளம் என்கிறார்கள் பொருளியல் மேதைகள். பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் விதமாக வட்டி விகிதங்களை குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவிக்கும் போது வீட்டுக்கடன் வாகனக் கடன்களுக்கு வட்டி குறைகிறது என்று ஊடகங்கள் தலைப்புச் செய்திகள் போடுகின்றன. இஎம்ஐ என்கிற சமவிகித மாதாந்திர தவணையில் திருப்பிச் செலுத்த உடன்பட்டு கடன்பட்டு வீடு கட்டுகிறவர் தன்னை அறியாமலேயே தனக்கான வாழ்நாள் சிறையை தானே கட்டிக்கொள்கிறார் என்கிறார் பொருளியல் பேராசிரியர் ஒருவர். ஒரு காலத்தில் அடைய வேண்டிய கனவாக இருந்தது நனவான பின்னர் வாழ்நாள் முழுக்க சுமையாகி விடுகிறது. உடைமையாகிவிட்ட வீட்டை பராமரிப்பதும் மேம்படுத்திக் கொள்வதும் காலப்போக்கில் புது புது செலவினங்களை உண்டாக்குகிறது. வாழ்க்கை தரத்தை மனிதன் உயர்த்தி கொள்ளும் போது அவசியம் என்பதற்கும் ஆடம்பரம் என்பதற்கும் இடையேயான கோடு அழிந்து மறைந்து விடுகிறது. ஆடம்பரங்கள் அன்றாட நியதிகளாகிவிட்டால் மற்றவரிடமிருந்து தனித்து காட்டிக்கொள்ள புதிய புதிய மேம்பட்ட ஆடம்பரங்களை கை கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் சொந்த வீடு கட்டி வாழ்க்கையை சுகமாக வாழ நினைக்கிறவர்கள் அந்த வாழ்க்கைக்கு தயாராகிக் கொள்வதிலேயே காலம் கழிந்து விடுகிறது. வீடு கட்டுகிறவர்கள் உடனடி நிகழ்கால தேவைகளுக்காக மட்டும் அவற்றை கட்டுவதில்லை. எதிர்காலத்தை கருத்தில் கொள்வதாக, உறவினர் வந்தால் தங்கிப்போவதற்கு என்பதாக பெரிய வீடுகளுக்கு நியாயம் கற்பித்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலரோ நம்முடைய வீடு மற்றவர் பார்வைக்கு சிறியதாக இருந்தால் அண்டை அயலில் இருப்பவர்கள் மதிக்க மாட்டார்களே என்று தமக்குள்ளேயே சொல்லிக்கொள்கிறார்கள். சிறுக கட்டி பெருக வாழ் என்றும் இடம்பட வீடு எடேல் என்றும் முன்னோர் சொன்ன நன்மொழிகளின் அறியாமையே அதற்கு காரணம். சொந்த வீடு வந்துவிட்டால் மாதா மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கும் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் என்று குழந்தைத்தனமாக நம்பிவிடுகிறார்கள் பலர். அடுக்குமாடி குடியிருப்புகளாகட்டும், கேட்டட் கம்யூனிட்டி என்கிற தனித்த வளாகத்திற்குள் இருக்கும் வீடுகளாகட்டும், மாதாந்திர பராமரிப்பு கட்டணம் செலுத்துவதற்கு முடிவே கிடையாது. வீடு பூட்டியே கிடக்கிறது, யாரையும் வாடகைக்கு அமர்த்தவில்லை என்றாலும் பராமரிப்புக்கான மாத கட்டணம் சில ஆயிரம் செலவழித்தே ஆக வேண்டும். உரிமையாளருக்கு வயதாகிவிட்டால் கண்ணுக்கு தெரியாத வகையில் பல இழப்புகளும் ஏற்படுகின்றன. என் வீடு இருக்கும் வளாகத்திற்குள் நீச்சல் குளம் இருக்கிறது, உடற்பயிற்சி கூடம் இருக்கிறது என்று பெருமிதம் பொங்க ஒரு காலத்தை சொல்லிக் கொண்டவர்கள் முதுமையில் அந்த வசதிகளை பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சிறுவர் பூங்காவில் விளையாடுவதற்கு வெளியூரில் இருக்கும் பேரப்பிள்ளைகளும் வரமாட்டார்கள். நமக்கு சொந்தம்தான், ஆனால் நாம் முழுமையாக பயன்படுத்த மாட்டோம். எதற்கும் பராமரிப்பு கட்டணம் செலுத்தாமல் தவிர்க்கவே முடியாது. உண்டிக்கும் உடைக்கும் அடுத்த அத்தியாவசியமான உறையுளை உடைமையாக்கி கொள்வது பற்றி கவலை கொள்ளலாகாதா என்று கேட்கலாம். சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்தும், வாட்டி வதைக்கும் குளிரிலிருந்தும், கொட்டும் மழையிலிருந்தும் ஒதுங்கி தங்கிக் கொள்ள வீடு அவசியம்தான். வீடுகள் வெறும் கற்களாலும் மண்ணாலும் இரும்பு கம்பியாலும் சிமெண்ட் காரைகளாலும் மட்டும் கட்டப்படுவதில்லை. எத்தனை எத்தனையோ தொழிலாளர்களின் வியர்வையும் அதில் கலந்திருக்கிறது. நம் வாழ்நாள் கனவின் கம்பீர அடையாளம் வீடு. உறவும் நட்பும் கூடி மகிழும் அன்பின் ஊற்றுக்கண்ணது. ஆனால் அதுவே நம் மென்னியை பிடிக்கும் கடன் சுமையால் விழி பிதுங்கிடும்படி செய்யவிடலாமா? எனவே நம் பொருளாதார வல்லமையை அதன் திறனை அறிந்து செயல்படுவோம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றாக்கிடும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15. உள்ளத்தில் ஒளிரும் நம்பிக்கை வாழ்க்கையை வலிமையாக்கும். ஒரு நல்ல வார்த்தை ஒரு நாள் முழுக்க மகிழ்ச்சி தரும் என்ற நல்வார்த்தையுடன் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

சூரனுடல் கொத்தி குதறிய பின் குமர பெருங்கடவுள் கோபம் தணிந்த இடம் தணிகாசலம் பாம்பாட்டி சித்தருக்கு தண்ணி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:35.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து வரும் நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக

0: மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு 2வது மேலோரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ இட வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலை புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டேருக்கு கார்பன்டெசிம் 500 கிராம் அல்லது மாங்கோசெஃப் 1000 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சலாம். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரமிட்டு மண் அணைக்க வேண்டும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றாங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த கார்பன் ஆக்சிக்ளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்ய வேண்டும். பருத்தி விதைப்பினை ஆகஸ்ட் 15 முதல் 20ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி கொடிப்பூசணி காய்கறிகளின் விதைப்பை தொடரலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலோரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இடவும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் கார்பன்டெசிம் அல்லது 1000 கிராம் மேங்கோசெஃப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோழிகளுக்கான புரதம் நிறைந்த தீவனம் குறித்து தெரிந்து கொள்வோம். கரையான்களின் தீமைகள் குறித்து அறிந்த பலருக்கு கரையான் தீவனமாக பயன்படும் என்றால் ஆச்சரியமாகத்தானே இருக்கும். நாட்டுக்கோழிகளுக்கு கரையான் சிறந்த உணவாக பயன்படுகிறது. கரையான் உற்பத்தி செய்து கோழி குஞ்சுகளுக்கு தீனியாக கொடுத்தால் கரையானை சாப்பிட்ட குஞ்சுகள் மற்ற குஞ்சுகளை விட நல்ல முறையில் வளர்ச்சியடையும். கரையான் ஒரு கூட்டு வாழ்க்கை வாழும் உயிரி. இது அதன் உமிழ்நீர் மூலம் பெரிய புற்றுகளை கட்டுகின்றது. கரையான்களில் ராணி, அரசன், வேலையாட்கள் மற்றும் காவலாளி என்ற பிரிவுகள் உள்ளன. ராணி மற்றும் அரசன் வகை கரையான்கள் மட்டுமே இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன. ஒரு புற்றில் ஒரே ஒரு ராணி மட்டுமே இருக்கும். அது ஒரு நாளைக்கு 70 முதல் 80,000 முட்டைகளிடும் தன்மை வாய்ந்தது. ராணி கரையான் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை வாழ்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. கரையான்களின் வாழ்க்கை நிலைகளில் முட்டை பருவம், இளம் நிலை, முதிர்ச்சி அடைந்தவை ஆகியன அடங்கும். பொதுவாக கரையான்கள் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. கரையான் கோழி குஞ்சுகளுக்கு சிறந்த புரத தீவனமாகும். கரையான்களின் உலர் நிலையில் சுமார் 50 விழுக்காடு புரதமும், 5 விழுக்காடு கொழுப்பும் மற்றும் உடல் வளர்ச்சி பொருட்களும் உள்ளன. எனவே கரையான்களை நாட்டுக்கோழிகளின் ஊட்டச்சத்து மருந்து எனலாம். ஒரு பழைய பானை, கிழிந்த கோணி சாக்கு, காய்ந்த சாணம், கந்தல் துணி, இற்றுப்போன கட்டை, மட்டை, காய்ந்த இலை, ஓலை போன்ற நார்பொருட்களை பயன்படுத்தி கரையான்களை உற்பத்தி செய்யலாம். அதிகாலை நேரத்தில் கோழிகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும் முன் பானையில் சேகரிக்கப்பட்டுள்ள கரையான்களை கோழிகளுக்கு உணவாக அளிக்கலாம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சூரியகாந்தி ரகங்கள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோமா? சூரியகாந்தி இந்தியாவின் ஒரு முக்கிய எண்ணெய் வித்து பயிராகும். இது முக்கியமாக கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவில் பயிரிடப்படுகிறது. 2024-25ஆம் ஆண்டின் நிலவரப்படி தோராயமாக 30 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற இப்பயிர்கள் 6 முதல் 8 மணி நேர சூரிய ஒளியுடன் கூடிய சூழ்நிலையில் நல்ல வடிகால் வசதியுள்ள மண்ணில் செழித்து வளரும். ஆடி மற்றும் கார்த்திகை

0: கார்த்திகை மார்கழி பட்டங்கள் இதன் முக்கிய விதைப்பு பட்டங்களாகும். நமது நாட்டின் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தொலைநோக்கு திட்டங்களில் சூரியகாந்தி ஒரு முக்கியமான பயிராக உள்ளது. மேலும் சூரியகாந்தி எண்ணெயில் உள்ள நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தின் கீழ் செயல்படும் எண்ணெய் வித்து துறையில் சூரியகாந்தி பயிருக்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பல ஆராய்ச்சிகளின் முடிவாக உயர் விளைச்சல் மற்றும் அதிக எண்ணெய் சத்து உடைய வீரிய ஒட்டு ரகங்கள், உளவியல் தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகள் கண்டறியப்பட்டுள்ளன. சூரியகாந்தியில் வீரிய ஒட்டு ரகங்களான CoH3 மற்றும் CoH4 90 முதல் 95 நாட்களில் பயன்தரக்கூடியவை. இவை தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக சூரியகாந்தி அதிகம் பயிரிடப்படும் மாவட்டங்களான கரூர், திருச்சி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் சாகுபடி செய்ய ஏற்ற வீரிய ஒட்டுரகங்களாகும். மேலும் இவை ஆடிப்பட்டம், கார்த்திகை மற்றும் மார்கழி பட்டங்களுக்கு ஏற்றதாகவும் ஹெக்டேருக்கு சுமார் 2.5 டன் விளைச்சல் தரவல்லதாகவும் உள்ளன. இந்த ரகங்கள் உயர் விளைச்சலுடன் அதிக எண்ணெய் சத்தும் கொண்டு காணப்படுகின்றன. இந்த ரகங்கள் அதிக பரும அடர்த்தி கொண்டிருப்பதால் இவற்றிற்கு சந்தையில் அதிக விலை நிர்ணயம் செய்யப்படுவதால் விவசாயிகள் அதிக லாபம் பெறுகின்றனர். மேலும் இந்த வீரிய ஒட்டு ரகங்கள் கருகல் நச்சுயிரி நோய், இலைப்புள்ளி நோய், சாம்பல் நோய், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் இலை உண்ணும் புழுக்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டவையாகும்.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க
3: ஆசைப்படுறீங்களா?
2: ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
4: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
5: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் KL ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, மதுரை எம் விஜய கணேஷ் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் கஞ்சிரா. இன்று பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சசிகலா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் வயலின், பி சத்ய வாகேஸ்வரன் மிருதங்கம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவிக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள்.

0: இளைஞர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டில் இருந்து விலகி இருக்குமாறும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறும் குடியரசு துணைத் தலைவர் மாணவர்களை கேட்டுக் கொண்டார். சாத்தியமில்லாததாக தோன்றுவதை சாதிப்பதற்கான சக்தியும் உறுதியும் இளைஞர்களிடம் உள்ள இக்காலத்தில் நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது என்று அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இயற்றப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா பொதுத் தேர்வு முறைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தற்போது 30% உள்ள நிலையில் அதை 2035 50% அதிகரிப்பதற்கான இலக்கு நிறைவேறும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாடு மற்றும் செயல்படுத்துதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியை விரிவுபடுத்துதல், உலக அளவில் போட்டித்தன்மையுள்ள தொழில்துறை சூழல்களை வளர்த்தல் ஆகியவற்றுக்கு தொழில்துறை வழித்தடங்கள் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்திய குழு என்ற உணர்வுடன் தொழில்துறை வழித்தட மேம்பாட்டை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இத்திட்டத்தின் கீழ் பணிக்கு வருபவர்களுக்கான வருகை பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இடைத்தரகர்கள் இன்றி பணியாளர்களின் ஊதியம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தகுதியானவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 10,185 நீர்ப்பாசன கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் நடைபெற இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதையொட்டி சில ரயில்களின் புறப்பாடு மற்றும் வருகையில் மாற்றங்களை செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4 முதல் அக்டோபர் 13 வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 9 முதல் 15 வரையும், அதன் பிறகு அடுத்த மாதம் 21 முதல் அக்டோபர் 14 வரையும் சென்னை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் இருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 5 முதல் அக்டோபர் 14 வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 12 முதல் 15 வரை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீர்

எண்ணெய் விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சோமாலியாவின் பைடோவா நகரில் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. கேரளம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகளை அம்மாநில முதலமைச்சர்

0: நான்காம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. கேரளம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தொடங்கி வைக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று புஷ்பயாகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20,00,000 ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காருலா கார்மென் மரியா இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபைரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் 130 பேர் பங்கேற்றுள்ளனர். வரும் வியாழக்கிழமை வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவைக்க அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:55.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: இன்றைய நவீன உலகில் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சினைகள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதில் மறுசுழற்சி என்பது நமது பூமியை பாதுகாப்பதற்கு மிக முக்கியமான காரணியாக உள்ளது. மறுசுழற்சி செய்வதன் மூலம் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் கழிவுகளை குறைக்கவும் சுற்றுச்சூழலில் மனிதர்களின் எதிர்மறை தாக்கத்தை குறைக்கவும் முடியும். பிளாஸ்டிக், காகிதம், கண்ணாடி மற்றும் உலோகத்தினால் ஆன பொருட்களை மறுசுழற்சி செய்வதன் மூலம் மரங்கள், பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் தாதுக்களை பயன்படுத்துவதன் தேவையை பெரும் அளவில் குறைக்க முடிகிறது. மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களில் இருந்து புதிய பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு குறைந்த ஆற்றலே தேவைப்படுகிறது. இதனால் குறைவான கிரீன்ஹவுஸ் வாயுவே வெளியேறுகிறது. எனவே நாம் அனைவருமே மறுசுழற்சி என்ற ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு வீட்டில் சேகரிக்கும் குப்பைகளை தனித்தனியாக பிரித்து அதை

0: முறையாக அப்புறப்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நம் அனைவருடைய பங்களிப்பும் மிக முக்கியம் என்பதை நினைவில் கொண்டு செயல்படலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: இந்த நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் அமிர்தப்ரியா அவர்கள் வழங்கும் உரை.
1: வணக்கம். பெரிதனும் பெரிதுகேள். உங்கள் வாழ்க்கை லட்சியங்களை எப்பவும் சின்ன இலக்குகளா வச்சுக்கிறது ஒரு குற்றம். கடந்த வாரம் நான் என்னுடைய பள்ளி பருவத்தை பத்தி உங்களோட பகிர்ந்திருந்தேன். இந்த வார நிகழ்ச்சியில என்னுடைய கல்லூரி பருவத்தை பத்தியும் என்னுடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான திருப்பு முனைகளை பத்தியும் உங்களோட பகிர்ந்துக்க இருக்கேன். நான் 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய அப்பா என்னைய ஒரு பொறியியல் பட்டதாரியா ஆகணும்னு விரும்பினாரு. ஆனா என்னுடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எனக்கு ஏதாவது ஒரு அறிவியல் பட்டத்தை படிச்சா போதும் அப்படின்னு முடிவெடுத்திருந்தேன். அந்த காலகட்டத்துலதான் எனக்கு காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தை பத்தி ஒரு அறிமுகம் கிடைச்சது. அங்கதான் நான் என்னுடைய இளங்கலை வேதியியல் பட்டத்தை படிச்சேன். 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில படிச்ச எனக்கு பல்கலைக்கழகத்துக்கு போனதுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க ஆங்கிலத்துல படிக்கணும், ஆங்கிலத்திலேயே தேர்வு எழுதணும் அப்படிங்கறது ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் என்னுடைய நண்பர்கள் உதவியாலையும் ஆங்கிலத்துல எனக்கு இருந்த ஆர்வத்தினாலையும் நான் அதை கடந்து வந்தேன். பல்கலைக்கழகத்துல இருக்கும் பொழுது நான் நூலகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர ஒரு வழக்கத்தை வச்சிருந்தேன். அந்த ஒரு பழக்கத்தின் மூலியமா பல்கலைக்கழகத்துல எடுக்கிற வார இறுதி நாட்கள்ல போட்டி தேர்வுக்கு இலவச வகுப்புகள் எடுக்கிறத நான் தெரிஞ்சுகிட்டேன். அந்த வகுப்புக்கு எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல

அந்த வகுப்புகள் மூலியமா தான் எனக்கு அரசு பணிகளை பத்தின ஒரு அறிமுகமும் கிடைச்சது. நான் பல்கலைக்கழகத்துல 3ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது ஒரு தனியார் வங்கியில இருந்து நேர்முக தேர்வுக்கு வந்திருந்தாங்க. அந்த நேர்முக தேர்வுல கலந்துகிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வங்கி பணிகள்ல எப்படியாவது உள்ள போயிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கிடைச்சது. அந்த ஆர்வத்தின் மூலியமா நானும் எனது தோழியும் ஒரு தனியார் போட்டித் தேர்வு மையத்துல போய் சேர்ந்து வங்கி தேர்வுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். நான் இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கணும்னு வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில எனக்கு சில முக்கியமான அனுபவங்கள் எல்லாம் கிடைச்சது. நம்ம கல்லூரி காலம் வரைக்குமே யாரோ ஒருத்தரோட பொறுப்புல இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம சமூகத்துக்குள்ளேயே வர்றோம். நம்ம சமூகத்துக்குள்ள வரும் பொழுது நம்ம யாரு, நம்ம எப்படி இருக்கணும், எப்படி உடையணையணும், என்ன சாப்பிடணும், எங்க போகணும், எப்படி வரணும், எல்லாமே நம்ம தான் முடிவு பண்ணணும், எல்லாமே நம்மளோட பொறுப்பு அப்படிங்கிற உணர்வு எனக்கு அங்கதான் வந்தது. வங்கி பணிகள்ல மொத்தம் 3 நிலைகள் இருக்கு. 1, முதல்நிலை தேர்வு; 2, முதன்மை தேர்வு; 3 தான் நேர்முக தேர்வு. ஆரம்ப காலகட்டத்துல படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு எல்லாமே கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி எதுவுமே தெரியாமதான் இருந்தது. போக போகதான் நான் படிக்க படிக்கதான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில உயர்ந்த இலக்குகளை அடையணும் அப்படின்னா முதல்ல நமக்கு நம்மளை தெரியணும். அதுக்கு நமக்கு நாமே சில உரையாடல்களை நிகழ்த்தணும். அந்த மாதிரி நான் எப்பயுமே என் கூட நிறைய உரையாடிக்குவேன். நான் இன்னொரு 5 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு அதிகாரியா இருப்பேன், இந்த மாதிரி ஒரு வங்கியில உயர்ந்த நிலையில இருப்பேன் அப்படின்னு எனக்கு நானே உரையாடிக்கிட்டது உண்டு. இந்த மாதிரி நம்மளோட நாமளே உரையாடிக்கிறது நம்மளுடைய இலக்கை நோக்கிய நம்மளுடைய கவனத்தை கூர்மையாக்கும். இந்த வங்கி பணிகள் தேர்வு அப்படிங்கிறது இந்திய அளவிலான தேர்வு, அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. முதல்நிலை தேர்வுல நான் சுலபமா தேர்ச்சி அடைஞ்சிருவேன், ஆனா முதன்மை தேர்வும் நேர்முக தேர்வும் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதனால நான் பல தோல்விகளை கண்டிருக்கேன். ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போதும் எனக்கு நானே சொல்லிக்கிறது என்னன்னா, ஒரு லட்சியத்தை நோக்கி விடாமுயற்சி செய்யும் போது வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு தோல்வியே கிடையாது, விட்டுட்டு போறதுதான் உண்மையான தோல்வி. நான் படிச்சுக்கிட்டு இருந்த அதே காலகட்டத்துலதான் கொரோனா பரவலும் வந்தது, ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அதனால என்னால அதுக்கு மேல படிப்பை தொடர முடியல, நான் வீட்டுக்கு வந்து படிக்க வேண்டியதா இருந்தது. கொரோனா ஊரடங்கு காரணமா எந்தவித தேர்வுமே எங்கேயுமே நடத்த முடியாம போனது. அதனால நான் அதுக்கப்புறம் என்னுடைய தேர்வை தொடர முடியாத ஒரு நிலை வந்தது. அந்த சமயத்துலதான் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில இருந்து ஒரு அறிவிப்பு வந்தது, அதுதான் காவல் உதவி ஆய்வாளருக்கான அறிவிப்பு. அந்த தேர்வு மட்டும் அந்த ஊரடங்கு காலத்திலயும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில அடுத்த அடுத்த நிகழ்வு நடந்துகிட்டே இருந்தது. நான் அது வரைக்கும் வங்கி பணிகளுக்காக படிச்ச அந்த படிப்பு தான் நான் இந்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தின தேர்வுல தேர்ச்சி அடையறதுக்கு உதவியா இருந்தது. 2021 நேரடி உதவி ஆய்வாளராக பயிற்சியில் சேர்ந்து இன்றைக்கு கோவை மாவட்டத்துல காவல் உதவி ஆய்வாளரா உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை, அதாவது உடைக்க முடியாத தன்னம்பிக்கை கொண்டவனுடைய வீட்டுக்கு வெற்றிங்கிறது வழிகேட்டு கொண்டு தானே செல்லுமாம். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா எந்த ஒரு இலக்கும் அடையக்கூடிய தூரம் தான். எனக்கு பேச வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலிக்கு எனது சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை காவல் உதவி ஆய்வாளர் அமிர்த பிரியா அவர்கள் வழங்கிய உரை கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஏஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

மதுர கீதம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் புதிய முகம் திரைப்படத்திற்காக உன்னி மேனன் பாடியது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காதலன் திரைப்படத்திற்காக உன்னி கிருஷ்ணன் பாடிய பாடல் கேட்கலாம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. இப்பணியின்போது சுமார் 1,45,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று இதனை வழங்கியதாகவும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் குறித்து வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல்

0: பட்டியல் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் குறித்த வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு கடும் நிபந்தனையுடன் ஜாமீன் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கரோல் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஜாமீனில் விடுவிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், முன் அனுமதியின்றி இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் தெரிவித்தனர். அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் ஒரு வாரத்திற்குள் வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினர். ஜாமீன்தாரர்கள் போலியானவர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு போட்டித் தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதாக கடந்த 24 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அடுத்து, கடந்த 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 2014ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகள் குறித்து விரிவாக விசாரணை மேற்கொள்ளவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் விழிஞ்ஞம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகள் தொடங்குகிறது. இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இந்த சேவையை தொடங்கி வைக்கிறார். மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணுவ தலைமை தளபதி தீரஜ் சேத்திற்கு நேபாள ராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ தலைவர் திரு ராம்சந்திர பவுடல் இவ்விருதை வழங்கினார். நேபாளத்தில் பயணம் மேற்கொண்டு வரும் ராணுவ தலைமை தளபதி திரு தீரஜ் சேத் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசோக் ராஜ் சிக்டெலுடன் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். அத்துடன் நேபாள ராணுவத்தினருக்கான உபகரணங்களையும் ஜெனரல் தீரஜ் சேத் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் SSB படையினரின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். ஹைதராபாத் இப்ராஹிம்பட்டினத்தில் அப்படையினருக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை அவர் திறந்து வைத்தார். SSB படையினருக்காக இதுவரை 10,029 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மண்டி மாவட்டத்தின் கட்டவுலா பகுதியில் அதிகபட்சமாக 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 87 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மழை தொடர்பான சம்பவங்களால் அம்மாநிலத்தில் இதுவரை 80 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 994 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே பிலாஸ்பூர், காங்கிரா, மண்டி, சிம்மாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சிம்லா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1304 கிராமங்களில் வசிக்கும் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா்.

0: சுமார் 42,000 ஹெக்டேர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன. பைட்டாராணி, பிராமணி மற்றும் சலண்டி ஆறுகளின் நீர்மட்டம் அபாயக்கட்டத்தை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பட்ராக் மற்றும் ஜெய்ப்பூர் மாவட்டங்களை ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஹெலிகாப்டர் மூலம் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட 60 நாட்கள் ஒப்பந்தம் காலாவதியாக உள்ள நிலையில் அடுத்து மேற்கொள்ளப்பட உள்ள சூழல் குறித்து தெரிவித்தார். ஈரான் சரணடைவதற்கு கெடு எதுவும் தாம் விதிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஈரான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமெரிக்க கடற்படையினர் அந்நாட்டின் மீது தொடர்ந்து பொருளாதார ரீதியாக அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காரோலா கார்மென் மரியா இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத், அதர்பா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபைரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டி டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகளைச் சேர்ந்த 272 வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் 130 வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். நாளை மறுநாள் வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:26. தொடர்வது தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சு விடுறாருன்னு வச்சுக்கோங்க. உடனே நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை. அதுக்கு பதிலாக எது சரின்னு அவர்

0: புரிந்து கொள்ள உதவி செய்கிறது இன்னொரு வகை. இந்த ரெண்டாவது வகை இருக்குது பாருங்கள், நிர்வாக இயலில் இது ரொம்ப முக்கியம். அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? சக ஊழியர்கள்கிட்ட எப்படி பழகணும், மேலதிகாரிகள்கிட்ட எப்படி பழகணும், தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட எப்படி பழகணும், வாடிக்கையாளர்கள்கிட்ட எப்படி பழகணும், இவங்க எல்லார்கிட்டேயும் செம்மையான உறவை ஏற்படுத்திக்கிறது எப்படி, இதையெல்லாம் சொல்லி கொடுக்குற பாடம்தான் இன்டர் பர்சனல் ஸ்கில், திறமையான உறவு அப்படிங்கிறது. எந்த வேலையில் இருந்தாலும் சரி, இந்த உறவுகளை வளர்க்கும் திறன் உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்க. மற்றவங்கக்கிட்ட உறவை பலப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த ஒரு தடையையும் சுலபமாக தாண்டி செய்கிற தொழிலில் முன்னுக்கு வந்துடலாம். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு கணக்கெடுப்பு பண்ணி பார்த்தாங்களாம், பார்க்குற வேலையில் எது மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க வேகமாக முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கணக்கெடுப்பு. வெவ்வேறு துறையில் வேகமாக முன்னுக்கு வந்திருக்கிற பல பேரை சந்தித்து இந்த சர்வேயை நடத்தியிருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிற உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு வேலையில் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் பற்றிய அறிவு 35% இருந்தால் போதுமா, ஆனால் உறவுகளை வளர்க்கக்கூடிய திறன் இன்டர் பர்சனல் ஸ்கில்லு 65% வேணும். இப்படி உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்களாம். அதனால் ஒருத்தருக்கு வேலை சரியாக புரியலைன்னா கூட விவரமாக மற்றவங்கக்கிட்ட பழகிறது எப்படின்னு புரிஞ்சால் போதும், அவர் முன்னுக்கு வந்துடலாம். அலுவலகங்களில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லேயும் இது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளேயும் இது ரொம்ப முக்கியம், வீட்டுக்கு வெளியேயும் இது முக்கியம். அடுத்தவங்கக்கிட்ட பழகிறது எப்படிங்கிறத தெரிஞ்சிக்காதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இன்றைக்கி ஆயுதங்களால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்களை விட வார்த்தைகளால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் அதிகம். பெரியவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததன் அர்த்தம் பூர்த்தி ஆகணும்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் யாரையும் புண்படுத்தி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறார். அவர் சொல்லுவார், எனக்கு இந்த இன்டர் பர்சனல் ஸ்கில்லு ரொம்ப அதிகம் சார், சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப சுமூகமாக நடந்துக்குவேன். என் கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த சமயத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருவேன் சார் அப்படிம்பார். நான் அவர்கிட்ட சமீபத்தில் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். செஞ்சுருக்கேன் சார், போன வாரம் புதன்கிழமை ஆஃபீஸில் என் பக்கத்து சீட்டுக்காரருக்கு வயிற்று வலி, உடனே நான் மெடிக்கல் லீவ் போட்டுவிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். தொடர்வது சேவை செய்திகள். குப்பைப்பாளையம் துணை மின் நிலையத்திலிருந்து வந்துள்ள செய்தி, ஒன்னிப்பாளையம், சிக்காரம்பாளையம், சென்னி வீராம்பாளையம், கள்ளிப்பாளையம், காட்டம்பட்டி, குப்பேபாளையம், செங்காலிப்பாளையம், புகலூர் ஒரு பகுதி, வடவள்ளி, குறும்பப்பாளையம், கரிச்சிப்பாளையம், கதவுக்கரை, புத்தூர், வடுகப்பாளையம், மொண்டிக்காளிபுதூர், ரங்கப்ப கவுண்டன்புதூர், மூணுக்கட்டியூர் ஆகிய பகுதிகளில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் என செயற்பொறியாளர் அறிவிக்கிறார். தமிழ்நாடு மின்சார வாரியம் மக்கள் குறை தீர்க்கும் நாள் குறித்த அறிவிப்பு. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மேற்பார்வை பொறியாளர் அவர்கள் 19/8/2026 அன்று சிறுமுகை ரோட்டில் அமைந்துள்ள மேட்டுப்பாளையம் கோட்ட அலுவலகத்தில் காலை 11 மணியளவில் மின் நுகர்வோர் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் பொருட்டு வருகை தரவுள்ளார். எனவே மக்கள் தங்கள் குறைகளை நேரடியாக மேற்பார்வை பொறியாளர் அவர்களிடம் தெரிவித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கள்ளிமடை துணை மின் நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, காமராஜர் ரோடு, பாரதி நகர், சக்தி நகர், ஜோதி நகர், ராமானுஜநகர், நீலிக்கோணாம்பாளையம், கிருஷ்ணாபுரம், சிங்காநல்லூர், ஜிவி ரெசிடென்சி, உப்பிலிப்பாளையம், இந்திரா நகர், பாலன் நகர், சக்கரை செட்டியார் நகர், என்ஜிஆர் நகர், ஹோப் காலேஜ் 2 சிவில் ஏரோ ரோடு, வரதராஜபுரம், நந்தா நகர், ஹவுசிங் யூனிட், ஒண்டிப்புதூர் ஒரு பகுதி, மசக்காளிப்பாளையம், மெடிக்கல் காலேஜ் ரோடு ஆகிய பகுதிகளில் மாதாந்திர

பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் என செயற்பொறியாளர் அறிவிக்கிறார். நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். நேரம் 7:32. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 99 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். தெவிட்டாத தேன் அமுதங்களுடன் உங்களுடன் நான் குமுதா.

0: தாலியை கட்டிக்கணும், தாடமும் தட்டி மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும். குங்கும பூவே கொஞ்சு கூறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே.
1: கேட்ட பாடல் மரகதம் திரைப்படத்திற்காக சந்திரபாபு ஜமுனாராணி பாடியது.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: நேரம் 7:36. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியது.
4: தரகடதாம்

நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் KL ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜயகணேஷ் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் கஞ்சிரா.

0: இன்று பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சசிகலா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பக்தி பாடல்கள் இடம்பெறும். உடன் ஆர். சதீஷ்குமார் வயலின், பி. சத்யவாகேஸ்வரன் மிருதங்கம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
4: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

0: ஆடை கொண்டாளோ அவள் தன் நிழலுடன் நின்றாளோ குளிரென்னும் வாடை கொண்டாளோ அவள்.
1: கேட்ட பாடல் பறக்கும் பாவை திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடியது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நினைத்தாலே இனிக்கும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 8 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இந்த நேரம் இனிய நேரம்.

கேட்ட பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் பி சுஷீலா பாடியது. இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வேதம் புதிது திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

0: நேரம் 8:30.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மதியலை 999 கிலோ ஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மனதை மயக்கும் பாடல்களுடன் உங்களுடன் இணையும் நான் குமுதா.

0: கேட்ட பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக ஜென்சியுடன் இசையமைத்து பாடியிருந்தார் இளையராஜா.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
2: வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேர்களை, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி. தாமரைச்செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மீண்டும் கோகிலா திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ், எஸ்.பி. சைலஜா பாடியது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தூரல் நின்று போச்சு. திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் காலை 8:45. நேர்களே, இன்று இரவு 7:30 கிசான் வாணி செல்ல பிராணி வளர்ப்பவர்களுக்காக சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்களின் உரை இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. பாக்கியத்து சாலிகா அவர்களுடன் உரை இடம்பெறும். இன்று இரவு 10:00 அரங்கிசை, அதில் திருநாராயணபுரம் TR சந்திரசேகரன் அவர்கள் நாகசுரம் கேட்கலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. மனம் விரும்புதேவில் தொடரும் பாடல் அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் P. சுஷீலா பாடியது.

நேயர்கள் கேட்டு ரசித்தது நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல். நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 இன்று பகல் 11:30 இந்திய கடற்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் எம் ராமசுப்ரமணியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்க தவறாதீர்கள். அதனைத் தொடர்ந்து பகல் 12 ஹலோ தோழி. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் பகல் நிலவு திரைப்படத்திற்காக பி. ஜெயச்சந்திரன், சுஷீலா பாடியது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனம் விரும்புதே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது அரங்கிசை சென்னை அஞ்சல்.
1: தொடர்கிறது நேரம் 9 மணி, ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. முதலில் ஸ்ரீ மகாகணபதி ரவதுமாம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கௌளி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் 9:31. அரங்கிசை நிகழ்ச்சியில் கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. தொடர்ந்து பரமாத்முடு வாகதீஸ்வரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதித்தாளம்.

அரங்கிசையில் இதுவரை கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறலில் முதல் சிதறலாக ஒலிக்கிறது பாடல். அன்னமிட்ட கைப்படத்திலிருந்து பி. சுசீலாவின் குரலில்.

தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தமிழக அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாகவும், மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,350 கனஅடியாகவும் அதிகரித்துள்ளது. செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 11 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. Thank you.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹலோ, குட் மார்னிங். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இன்னைக்கு அப்புறம் போவோமா ஊர்கோளம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு ஊருக்கு போவோம். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி, இங்கே தான் போக போகிறோம் அப்படின்னு தெரியும் இல்லையா. கேரளா தாங்க அது. கேரளான்னு சொன்னாவே நம்மளுக்கு வந்து அந்த பச்சை பசேல்னு அழகான தென்னை மரங்கள், அப்புறம் பீச்சு,

மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தேங்காய் எண்ணெய், ஆஹா இவ்வளோ சிப்ஸு அப்படின்னு நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெருமையாக மிக்க ஒரு ஊருக்கு தான் நம்ம போகிறோம். எங்கே அப்படின்னா, அதுவும் இன்றைக்கி வந்து ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் தான் போகிறோம். கேரளா ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் மறைக்குளம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்க்கு போகலாம். ஓகேவா? எல்லாம் ரெடியாகுங்க, பேக் பண்ணுங்கள். என்னெல்லாம் வேணும், எத்தனை நாள் தங்க போகிறீங்க, யாராட்டெல்லாம் சொல்லணும், எல்லாம் ரெடியாகுங்க. நம்ம அந்த ஊருக்கு அப்படியே போயிடலாம்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒளிபரப்பாகும். ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூரில் போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கோம். இன்றைக்கி எங்கே போயிருக்கோம், எங்கே போகிறோம் அப்படின்னா, ஏன்னா போக தான் போக போகிறோம், இதுக்கப்புறம் எங்கெல்லாம் அங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கலாம் தெரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி ஆழப்புழா டிஸ்ட்ரிக்ட் தான் போக போகிறோம், கேரளாவில் மறைக்குளம் அப்படிங்கிற வில்லேஜ். பட் இந்த ஊர் வந்து மறைக்குளம் தான், ஆனால் எல்லாருனாலையும் தெரியப்படுற ஊர், எல்லோரும் அப்படியே மறிவி மறிவி மராரிக்குளம் அப்படின்லாம் ஆயிடுச்சு இந்த ஊர். ஸோ இந்த மராரிக்குளம் வந்து ஆழப்புழா மாவட்டத்தோட ஒரு புகழ்பெற்ற கடலோர பகுதிகளில் ஒன்று. ஏன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து மராரி பீச் இருக்குது. ஸோ அங்கே வந்து போய் பார்த்துட்டு வரலாம், அப்படியே அப்படியே அந்த ஊரெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த சைடு போகலாம். ஓகேவா, என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வடக்கு அப்புறம் வந்து தெற்கு மராரிக்குளம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து மீன்பிடி தொழில் அதிகமாக இருக்குது, ஏன்னா பீச் இருக்கனால. அப்புறம் தென்னை மரங்கள், விவசாயம் இதெல்லாம் வந்து அதிகமாக இங்கே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ஊரில் வந்து நம்ம அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப அங்கே வந்து ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சு. அந்த பாப்பாட்ட சொல்கிறப்ப அது வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கு. எந்த கோயிலுப்பா போகிற அப்படின்னு கேட்டால், இங்கே மராரிக்குளத்தில் வந்து இந்த ஃபேமஸ் கோயில் வந்து ஸ்ரீ மகாதேவர் கோயில் வந்து இங்கே ஒரு முக்கியமான ஒரு கோயில். நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே சிவபெருமானை பார்க்கணும், அங்கே போய் சாமி கும்பிடணும் அப்படின்னா போயிடுவோம் இங்கே அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப சிவபெருமான் வந்து அவங்க ஃப்ரெண்டு மாதிரி அந்த பாப்பா சொல்லிச்சு, நல்லதான் இருக்குது அது கூட சொல்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு கோயில் கூட இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், அது வந்து கணிச்சுங்குளங்கரா அப்படிங்கிற ஒரு தேவி கோயிலும் வந்து இங்கே ஃபேமஸுங்க. நாங்கள் வந்து வார வாரம் கம்பல்சரி நானும் எங்கள் அம்மாவும் கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு அந்த பாப்பா சொல்லிச்சு. நல்லா இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நிறைய மலையாளம் அதிகமாக பேசினாலும் கூட நிறைய டூரிஸ்ட் வரனால இங்கிலீஷும் வந்து இங்கே ஒரு ஈஸியாக பேசுகிற மொழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா அவங்கள்ட்ட பேசுறதுக்காக அவங்க வந்து அதை பழகிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். என்னெல்லாம் எங்கெல்லாம் போகலாம், இந்த ஊரை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கலாம். விவாதம் உங்களுக்காக ஒரு பாட்டு

ஓமா ஊர் கோலம் நிகழ்ச்சியில் இருக்கோம். ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர்லேருந்து இன்றைக்கி நம்ம வந்து அழப்புழா டிஸ்ட்ரிக்டில் உள்ள மறைக்குளம் அப்படிங்கிற இந்த வில்லேஜ், அது வந்து மராரிக்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊரை. அங்கே உள்ளே போய் பார்த்தோன்னே தான் அவங்க சொல்கிறாங்க, என்னப்பா இது ரொம்ப நாள் ஆச்சு, மராரி பீச் எல்லாம் இருக்குது, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து அப்படியே இந்து கோயிலெலாம் அப்படியே பார்த்துட்டு போகிறப்போ நிறைய சர்ச்சஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. அதுவும் இங்கே ஒரு கோயில், இங்கே ஒரு சர்ச் இருக்காமா, அது வந்து ஜெயிண்ட் அகஸ்டின் அப்படிங்கிற ஒரு கோயில், ஒரு சர்ச். அது வந்து 1860 வந்து கட்டினாங்களாமா. அவ்வளோ பழமையான ஒரு தேவாலயம், இங்கே வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து அர்த்தங்கள் ஜெயிண்ட் ஆண்ட்ரூஸ் ஃபெசிலிக்கா, அதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்குல்ல, நமக்கு பேரே வாயில் நுழைய மாட்டேங்குதுப்பா, எப்படிப்பா பேசுவீங்க அப்படின்னா ஃபெசிலிக்கான் மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே வந்து என்னென்ன தொழிலெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து மீன்பிடி தொழில் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, அதே மாதிரி தென்னை சாகுபடி விவசாயம் பண்ணுறாங்க, தென்னை நார் அப்புறம் கயிறு தயாரிக்கிறாங்க, சின்ன சின்ன வணிகங்கள்லாம் நடக்குது, அதே மாதிரி பாரம்பரிய கைவினை இதை வந்து குடும்ப தொழிலாக கூட இங்கே செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படியே அந்த ரெண்டு மூணு பீசஸ்லாம் அப்படியே வாங்கிட்டு போய், கைவினை பொருட்கள்லாம் நம்ம வாங்கிட்டு, நமக்கு தான் பிடிக்குமாச்சே, அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம், என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ரொம்ப இந்த அமைதியான ஒரு கடற்கரை இருக்குது, அதான் வந்து இந்த மராரி பீச். இது வந்து தென்னை மரங்கள், அதே மாதிரி மீனவ கிராம சூழல்லாம் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் இருக்கும், அப்படியே வாழ்ந்துருப்போம். ஏன்னா ஆலப்புழா வந்து இந்த போட் ஹவுஸ்னு சொல்கிற இந்த படகு வீடுகள்லாம் பிரபலம் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம இங்கே வேணும்னா நம்ம போகலாம், அந்த மாதிரியும் நமக்கு கிடைக்கும், பட் அக்கேஷனலாக தான் நம்ம அதில் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இந்த மராரி பீச்சில். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய மத பாரம்பரியம் இருக்குது, நிறையா ஹிந்து கிறிஸ்துவம் இந்த மாதிரி நிறைய கலாச்சார பங்களிப்பெல்லாம் வந்து இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவங்கள்ட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். பேசிட்டு என்னெல்லாம் இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ், அப்புறம் என்னெல்லாம் சாப்பிடலாம், இங்கே என்னெல்லாம் ஃபேமஸாக வந்து ஃபுட்டு இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் முக்கியம், சோறு தான் முக்கியம்.

0: கேஎம்சிஹெச்சின் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு கேஎம்சிஹெச் நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 30 தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இரைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் கேஎம்சிஹெச் அவினாசி ரோட் கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: உமா ஊர்கோலம் நிகழ்ச்சி கிட்டே இருக்கும் கோவையிலிருந்து இன்னைக்கு மராரி குளம் அந்த ஊருக்கு தான் நம்ம போயிருக்கோம். அந்த

வில்லேஜ் கேரளா மாநிலத்தில் ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்க இந்த மராரி குளம் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து மறைக்குளம் அப்படின்னு சொல்கிறாங்க, மராரி குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலப்புழாவிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிலும் கொச்சியிலேருந்து 75 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த மராரி குளம் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப அழகான ஒருவர் நம்ம வந்து பார்த்ததில் இந்த மாதிரியான ஒரு நல்ல டைமுக்கு வரம் வந்திருக்கோம். நான் லைட்டாக அப்படியே ஒரு சாரல் அடிச்சுட்டே இருக்குது இங்கே. ஸோ இங்கே உள்ள அந்த கிராம வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்குது அவங்களுக்கு. அந்த பனை மரங்கள், அப்புறம் சின்ன சின்ன வீடுகள், அதுக்கப்புறம் உள்ளூர் தேங்காய் நார் தயாரிக்கிற ஆலைகள், தட்டையான மணல் பாதைகள் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை வந்து இங்கே உள்ள மக்கள்லாம் வாழ்ந்துட்டே இருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு நாள் தங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு நாள்லாம் உங்களுக்கு பத்தாதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது. ஆனால் இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நவம்பர்லேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் இங்கே வந்தோன்னா நல்ல ஒரு வானிலை எப்படி இருக்கும்னா குளிர்ச்சியாகவும் வறண்டதாகவும் இருக்கும். அதனால் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மராரி குளத்தில் வந்து அதோட சொந்த உள்ளூர் ரயில் நிலையம் இருக்குது, அதனால் ரயில் வழியாகவும் வரலாம், அதே மாதிரி சாலை மார்க்கமாகவும் வரலாம். அதே மாதிரி கொச்சி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து 1.5 மணி நேரம் பயணம் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஊருக்கு வந்துடலாம், கொச்சி வரைக்கும் வந்துட்டு விமானம் மூலமாக வந்துட்டு அதுக்கப்புறம் சாலை வழியாக இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஊர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு 4 நாள் இருந்துட்டு போகலான்னு ஆசை தான். பட் நமக்கு வந்து வேலை இருக்கே அப்படிங்கிறனால நம்ம இன்னொரு நாள், இது பக்கத்தில் என்னென்னலாம் வில்லேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வச்சுருக்கேன், அந்த ஊரெல்லாம் நம்ம இன்னொரு நாள் போவோமா ஊர்களை நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கேட்கலாம். இப்பயே சொல்லிட்டேன் எப்படி அப்படிங்கிற மாதிரி. ஓகே.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். உலகமே இசைமயமானது. இசை தரும் இன்பத்தை அனுபவிக்காதவர் எவரும் இல்லை என்றே சொல்லலாம். அது மனிதர்களை மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களையும் ஈர்க்க வல்லது. எல்லோரையும் இசைய வைப்பதால் தான் இசை என்ற பெயரே வந்தது. அந்த வகையில் நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உள்ள இசைஞானி இளையராஜாவின் இசையில் உருவான சில பாடல்களை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். ஒரு கிளியும் ஒரு மைனாவும் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்ளும் அதிசயத்தை, இரு அரும்புகளின் அன்பை வைரமுத்து அவர்கள் வார்த்தைகளில் வர்ண ஜாலம் காட்ட எஸ் ஜானகி அம்மாவும் எஸ்பி சைலஜாவும் அவர்களது குரல் வழியே அதற்கு உயிர் கொடுத்திருப்பார்கள். நிலவெறியும் இரவுகளில் சடுகுடு ஆடும் மைனாக்களின் பாடலை கேட்கலாமா இப்பொழுது?

பாட்டினி போல் விந்தை பாரின் மிசை இல்லையடா என்றும், பாட்டினிலே நெஞ்சை பறிகொடுத்தேன் என்றும் மகாகவி பாரதியார் அன்றே பரவசத்துடன் பாடியுள்ளார். அந்த அளவிற்கு பாடல் நம்மை வசீகரிக்கும் ஆற்றல் கொண்டது. பூமியில் பிறந்த ஒவ்வொருவரையும் முதலில் அரவணைத்து ஆசுவாசப்படுத்துவது அன்னையின் அன்பான தாலாட்டு பாடல்தான். தாலாட்டில் மயங்காதவர் எவரும் உண்டோ இவ்வுலகில்? ஈடு இணை இல்லாத தாய் அன்பிற்கு மகுடம் சூட்டும் இந்த பாடல். சங்கம் காணாதது தமிழும் அல்ல, தன்னை அறியாதவள் தாயும் அல்ல என்கிற கவியரசு கண்ணதாசனின் வரிகளில் உயிரை உருக்கும் எஸ் ஜானகியம்மாவின் குரலில் கேட்கும் பொழுது நம்மை அறியாமலேயே விழிகள் ஈரமாகும்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். இரு மனங்களின் ஒத்திசைவால் உண்டாவது காதல், அது இயற்கை. ஆனால் நாயகனுக்கு மன வளர்ச்சி இல்லாத, வளர்ந்தும் வளராத மனநிலையில் உள்ள ஒரு பெண்ணின் புதிய உறவு புதிராகத்தானே இருக்கும். அத்தகைய சூழலில் எழும் பாட்டு தான் இது. நதியெங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, பொன் வண்டு ஓடும் மலர் தேடி, என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்தன் உயிரன்றோ என்கிற கவிஞர் கண்ணதாசனின் வரிகள் கேட்கும் அனைவரையும் கண்ணீரில் கரைய வைக்கும்.

திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்பார்கள். அத்தகைய திருமணம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருமா என்றால் அது சந்தேகம்தான். விதியின் சதியால் இணைந்த ஜோடி, ஒரு தலையாக நேசிக்கும் கணவன், அந்த அன்பை அரவணைக்க இயலாத மனைவி, இத்தகைய சூழலில் நிலவின் வெளிச்சத்தில் வெதும்பி பாடும் பாடல்தான் அடுத்து வருவது. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லை என்றால் என்னதான் செய்ய இயலும்? சொல்லுங்கள், இப்படி சோக கீதத்தை சுகமாய் பாடத்தானே தோன்றும்.

மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாண்ட பந்தர் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழி நான் என ஆண்டாள் தன் திருமணத்திற்காக கனவு கண்டாள். உண்மையில் திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்ணிற்கும் மிகப்பெரிய கனவுதான். அதுவும் காதலித்தவரையே கல்யாணம் செய்வது என்பது மிகவும் சந்தோஷத்தை தரும். நல்ல நாளில் கண்ணன்மணி தோளில் பூமாலை சூடி பாமாலை பாட உறங்காத நெஞ்சம் உருவாக்கும் ராகத்தை கேட்கலாமா இப்பொழுது? வாலிப கவிஞர் வாலியின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் மிக துல்லியமான வாணிஜெயராம் அம்மாவின் குரலில் இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத சாகாவரம் பெற்ற பாடல்தான் இது.

0: இசை கேட்பது என்பது பொழுதுபோக்கு மட்டுமல்ல, நாம் துவண்டிருக்கும் போது நம்மை தூண்டிவிடும் உந்து சக்தியாய் உருமாறி உதவிகரம் நீட்டுகின்றன சில பாடல்கள். அத்தகைய இனிமையான பாடல்களோடு என்றும் இணைந்திருப்போம் எஃப்எம் ரெயின்போ 103. நிகழ்ச்சி தொகுப்பில் இருவரை உங்களுடன் உங்கள் பிரிய சகி ஜெயப்பிரியா. நன்றி நேயர்களே.
1: ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் இன்றிரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: மணி சம்பா சாப்பிட்டா நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லது, இது வந்து அகத்தியரோட குணப்பாடல் நான் படிச்சிருக்கேன்.
1: மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

0: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேரம் 11:42. நேர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் இந்த ஒரு மணி நேரமும் அருமையான பாடல்களை வழங்க காத்திருக்கும் நான், உங்கள் அன்பு தோழி காவ்யா. 20 கோடி நிலவுகள் திரண்டு ஒரே இரவில் ஒளி வீசினாலும் உன் புன்னகையின் ஒரு சிறு வெளிச்சத்திற்கு அவை ஈடாகுமா? வானத்தின் நிலவு தேயும் பின் வளரும், ஆனால் என் மனதில் உதித்த உன் பின்ப நிலவு என்றென்றும் முழுமையாய் உளிர்ந்து கொண்டே இருக்கிறது.

0: தொள்ளாத மனமும் தொள்ளும் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரல்களில் பாடல் கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: இரவின் மடியில் ஒளிரும் சுடரே, இதய கதவை திறந்துவிட்டாய். மௌன மொழியில் கவிதை பேசி மரங்களின் நிழலில் மயக்கம் தந்தாய். உன் வெளிச்சத்தில் உலகமும் உறங்கும், என் விழி இரண்டும் உன்னையே தேடும். தந்தாய் சம்மதம் அன்பின் வழியில் வாழ்வோம் இனிமேல் நிலவின் நிழலில்.

0: கேட்ட பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக ஹரிணி பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: 11:13 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். விண்ணில் இருக்கும் நிலவுக்கு என்மேல் அப்படியொரு கோபம். இரவு முழுவதும் நான் அவளையே வெறித்து பார்ப்பதால், நிலவே நீ அழகாகத்தான் இருக்கிறாய், ஆனால் என் தேவதையின் புன்னகைக்கு முன்னால் உன் அழகு வெறும் வெளிச்சம் மட்டுமே.

0: கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரல்களில் பாடல் கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: வெயிலில் நடக்கும்போது உன் நிழல் மட்டுமே தெரிகிறது. உன் கரங்களை நான் கோர்த்த பின் நம் நிழல்கள் கூட ஒன்றாகவே சுவாசிக்கின்றன. உன்னை சந்திக்கும் வரை கவிதை என்பது வெறும் வார்த்தைகள். உன்னை நேசித்த பின்தான் தெரிகிறது வாழும் ஒவ்வொரு நொடியும் காதல் செய்யும் மாயமென்று.

0: கேட்ட பாடல் உயிரோடு உயிராக திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் கே கே பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேரம் 11:26. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். நேயர்களே, நமது நிகழ்ச்சிகள் யாவையும் நியூஸானார் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். அழகாய் நீ ஒரு பார்வை பார்த்தாய், இதழோரம் மெல்ல புன்னகை பூத்தாய், என் நெஞ்சின் ஏதோ ஒரு மூலையில் சொல்லாமல் அடித்தது ஒரு விண்மின்னல். காரணமின்றி உறைந்து நின்றேன், காரிகை உன்னில் கரைந்து போனேன்.

0: கேட்ட பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திற்காக ஹரிணி பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

வாக்கு முடிவில்லை. தேசம் போற்றும் ஜனகணமன போல காதல் வாழும் என்றும் அழியாமல். விண்ணும் மண்ணும் உள்ளவரை எண்ணும் எழுத்தும் வாழும் வரை நெஞ்சில் வாழும் காதலுக்கு என்றுமே முடிவே இல்லை.

0: நேர்கள் கேட்ட பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திற்காக எஸ் என் சுரேந்தர், கே எஸ் சித்ரா பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நீலவானத்து நீலக்கடலில் நீந்தி வரும் வெள்ளை மலரே, சரிகமபதனி ஸ்வரங்கள் கோர்த்து சங்கீதம் பாடும் தங்க நிலவே, இரவின் மடியில் நீ உறங்கும் போது இதயத்தில் பிறக்கிறது காப்பியம் பல. உன் ஒளியில் மலரும் ஆம்பல் போல என் வரிகளில் மலருது கவிதை தூறல்.

0: பெரியண்ணா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா மோகன் பாடிய பாடல் கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

நேரம் 11:46. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். கண்மூடினால் இருள் வருவதில்லை, உன் முக வெளிச்சம் மட்டுமே நிறைகிறது. என் விழிகளுக்குள் உன்னை சிறைப்பிடிக்கவே அடிக்கடி கண்மூடி கொள்கிறேன். கண்கள் திறந்திருந்தால் உலகத்தை பார்க்கலாம், கண்கள் மூடினால் மட்டுமே என் உலகமான உன்னை முழுமையாக பார்க்க முடிகிறது.

0: கேட்ட பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1800 420 2233.

கை நிறைய அணியும் மருதாணி சிவப்பில் தன் எதிர்காலத்தின் அழகை தேடுகிறாள் பெண். கழுத்தில் ஏறப்போகும் மூன்று முடிச்சில் வாழ்நாள் முழுவதுமான பாதுகாப்பை உணர்கிறாள் பெண். கூடுமாறும் பறவைதான், ஆனாலும் புதுவானத்தில் சிறகடித்து பறக்க தயாராகிறது அவளது சிறகு முளைத்த இதய கனவுகள்.

0: பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதாவின் குரல்களில் பாடல் கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி கேட்டாலே

0: நேரம் 12:35. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சி. இதில் இன்று சசிகலா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆர். சதீஷ்குமார் வயலின், வி. சத்திய வாகேஸ்வரர் மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் இன்று மங்கள குருக்ருபா பஜன் மண்டலி அவர்களின் உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 1:55 பாடல் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் இன்று பிரதம மந்திரி தேசிய சமூக உதவி திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி. தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். எமது மாலை ஒளிபரப்பில் 5:30 திரை இசை கேட்கலாம். 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 கிசான் வாணி, செல்ல பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்கள் கூறும் உரை கேட்கலாம். கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. பாக்கியத்து சாகிஷா அவர்கள் உரை வழங்க கேட்கலாம். 8:00 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10:00 அரங்கிசை திருச்சியிலிருந்து அஞ்சலாகும். இதில் இன்று திரு நாராயணபுரம் டி.ஆர். சந்திரசேகரன் அவர்களின் நாகஸ்வரம் இசை கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே. ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called NILAL. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ் டீசிங் மாதிரி நடந்துட்டே இருக்க, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறா, இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்க, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி

0: of Teresa Jolly and Gayatri Gopichand also advanced to the second round at the World Championships. Benchmark domestic equity indices were trading around 0.5% down in the forenoon session today. The Sensex dropped 366 points to 77,362, while the Nifty lost 87 points to 24,201 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சங்கீத சாரலி சசிகலா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி. சத்யவாகீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். பல்லாண்டு பல்லாண்டு எனத் தொடங்கும் பெரியாழ்வார் பாசுரம்.

0: சங்கீத சாரலில் இதுவரை சசிகலா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் கேட்டோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி. சத்ய வாகீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சி லேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அலுவலர்கள், கொள்கையாளர்கள், நிபுணர்கள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருவதாக குறை கூறியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து நிதி வருவதை முறைப்படுத்த இந்த மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இம்மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். கேரள மாநிலம் விழிங்கம் துறைமுகத்தில் முழு அளவிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்டகங்களுடன் கூடிய 2 கப்பல்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை சரக்கு மாற்று துறைமுகமாக செயல்பட்டு வந்த விழிங்கம் துறைமுகம் இன்று முதல் ஏற்றுமதி இறக்குமதியுடன் கூடிய துறைமுகமாக செயல்படுவதாக தெரிவித்தார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட்டுக்கு நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் திரு ராம்சந்திர பௌடேல் அவருக்கு இப்பட்டத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ராம் சகாய பிரசாத், வெளியுறவு அமைச்சர் திரு ஷீஷர், அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக நேபாளம் சென்ற ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட் அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் சிக்டேலுடன் இரு நாட்டு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத் மாநிலங்களுக்கான பிஜேபி பொறுப்பாளர்களை அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் திரு வினேத் தாவ்டேவும், பஞ்சாபில் டாக்டர் சதீஷ் பூனியாவும், குஜராத்தில் திரு தருண் சுக்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேடு தொடர்பாக 21 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. கால்நடைத்துறை அதிகாரிகள் பதவிக்கான தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்ட அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு சிவசங்கரப்பா, உறுப்பினர் திருமதி சாந்தா உள்ளிட்டோரின் இல்லங்களில் அமலாக்கப் பிரிவு சோதனை நடத்தியது. இந்த முறைகேடு தொடர்பாக கர்நாடகா மட்டுமல்லாமல் அகமதாபாத்தில் உள்ள தேர்வு முகமை அலுவலகங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் மனநலம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மனநல ஆலோசனை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பல்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 7 மாதங்களில் 45 வயதுக்குட்பட்ட 709 பேர் மனநல பிரச்சினைகளால் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம்.

0: செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிக்கான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாட்டில் இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட 40 நாடுகளின் 50 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், இந்த மாநாட்டில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகள் மூலம் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: வணக்கம், என்னுடைய பேர் சேகர். நான் வந்து திருப்பூர்லேருந்து வர்றேங்க. எனக்கு தொழில் முனைவோராகணும்னு விருப்பம் இருந்தது. நான் திருப்பூரில் வந்து கனரா பேங்க் மூலிமா, ஆர்சிட்டி மூலிமா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நான் வந்து சோஷியல் மீடியா மூலிமா நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். உதாரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு உண்டான தேவையான பொருட்கள், ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
3: வணக்கம், நான் திருப்பூர்லேருந்து சின்னக்கரையிலேருந்து வரேன். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்துட்டு கனரா வங்கியோட ஆர்சிட்டின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன், சனல் பை மேக்கிங் பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா அதில் நிறையா விதமான பொருட்கள் அதில் தைக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பென்சில், பேனா, பவுச் எல்லாம் போன்ற காலேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பவுச் தைச்சோம். இங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்காக இருந்தவங்க, வீட்டில் சும்மா இருந்தவங்களாக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இது வந்து கனரா வங்கிக்கும் ஆர்சிட்டிக்கும் மிக்க நன்றி.
1: ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்காயிண்டே ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் அவர் 51% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரு ஹாக்காயிண்டே ஹிச்சிலேமா 29,65,326 வாக்குகள் பெற்றதாகவும், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பிரெய்ன் 18,56,217 வாக்குகள் பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கு எண்ணும் மையங்களில் நிகழ்ந்த வன்முறையை அடுத்து வாக்கு எண்ணும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் பலத்த பாதுகாப்பிற்கு இடையே மீண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாருடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது அமெரிக்காவில் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்று திரு கியானேஷ்குமார் தம்மிடம் கேட்டதாக கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தேர்தல் சீர்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தேர்தலில் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயமாக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. இந்தியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 64,20,00,000 வாக்காளர்கள் புகைப்பட அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களித்ததையும் அமெரிக்க அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் காசா பகுதியில் அமைதியை மேற்கொள்ள அமெரிக்கா உறுதிபூண்டிருப்பதாக அந்நாடு கூறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி திரு ஜாரட் குஷ்னர் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். காசா பகுதியில் சண்டை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை ஈர்க்கப்பட்டுள்ளது. ராஞ்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று உணவு இடைவேளை வரை இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தற்போது 294 ரன் முன்னணியில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. உலக பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்ய சென் இன்று ஆஸ்திரியாவின் கொலின்ஸ் வேலண்டைனை எதிர்கொள்கிறார். தில்லியில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை இன்று அமெரிக்காவின் லாரன் ஆலிசன் இணையை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டிகள் இந்தியா

0: இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் 12:50.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

0: கேட்ட மெல்லிசை பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மெல்லிசை பாடல்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 1:10 என்னுயிர் தோழி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதில் மங்கள குருகிருப பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: சிறப்பு நிகழ்ச்சியாக தேசபக்தி பாடல்களை மங்கள குரு கிருபா இசைக்குழுவில் இருந்து பாட வருகிறார்கள். இதில் பங்கேற்பவர்கள் புவனா, சுபத்ரா, சுகந்தி, பிரசாந்தி ராம், பிரசாந்தி பிரகாசம், லக்ஷ்மி, தீபா, சாந்தி, பானுமதி, வத்சலா மற்றும் சுஷீலா. இவர்களுடன் வீணை வாசித்தவர் என் விஜயலட்சுமி, மிருதங்கம் வாசித்தவர் ரஞ்சனி. இப்பொழுது மகாகவி பாரதியாரின் மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்னும் பாடலை கேட்டு அனுபவிக்கலாம்.

0: சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியாக பன்னாதாய் என்னும் வீரத்தாயின் சரித்திரத்தை ஒரு உரையாடல் வடிவில் கேட்டு அனுபவிக்கலாம். பாத்திரங்கள் சுபா மற்றும் புவனா. சுபா, உன்னை ஒரு கேள்வி கேட்கலாமா?
1: அதுக்கு என்ன புவனா, தாராளமாக கேள்.
0: ஆகஸ்ட் 15 என்ற உடனே உனக்கு முதலில் யார் நினைவுக்கு வருவார்கள்?
1: அட, இது என்ன கேள்வி? காந்தியடிகள், நேதாஜி, பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், ராணி லக்ஷ்மி பாய், வேலு நாச்சியார், வாவுசி,

0: பாரதியார். இப்படி எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள்.
1: நானும் அதைத்தான் நினைத்தேன். ஆனால் 1947 நாம் சுதந்திரம் பெற்றோம். அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒரு பெண் தன் சொந்த மகனையே இந்த மண்ணின் எதிர்காலத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார் என்றால் நம்புவாயா?
0: என்ன சொல்ற? தன் சொந்த மகனா? அதுவும் ஒரு தாயா? இது எப்படி சாத்தியம்?
1: நம்பவே முடியலையா? அப்படியானால் கால சக்கரத்தை சுமார் 500 ஆண்டுகள் பின்னோக்கி சுழற்றலாம் வாங்க. ஆனால் அதற்கு முன் நம் புண்ணிய பூமிக்கு, இந்த பாரத தேசத்திற்கு நம் வணக்கத்தை சொல்லுவோம்.

0: அப்பேற்பட்ட இந்த புண்ணிய பூமியில் வரலாறு படைத்த ஒரு வீரத்தாயின் பெயர் பன்னாதாய்.
1: பன்னாதாயா? அவர் யார்? ராணியா அல்லது இளவரசியா அல்லது வீராங்கனையா?
0: அதுதான் இல்லை சுபா, அவர் ஒரு செவிலித்தாய். அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மேவார் பிரதேசத்தில் இளவரசர் உதய் சிங்கை தாயை போல வளர்த்தவர். அவனை தூக்கி தாலாட்டு பாடி உணவு ஊட்டி அன்பு கொடுத்து தன் உயிராக நினைத்தவர்.
1: அப்படியானால் அவருக்கு சொந்த குழந்தையே இல்லையா?
0: இருந்தது. அதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய சோகம். பன்னாதாய்க்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை இருந்தான். உதய் சிங்கும் அவருடைய மகனும் ஒரே வயது. ஒன்றாக விளையாடுவார்கள், ஒன்றாக சிரிப்பார்கள், ஒன்றாக உணவு சாப்பிடுவார்கள். பன்னாதாயின் கண்களுக்கு இருவரும் இரண்டு கண்கள் போல.
1: அவ்வளவு சந்தோஷமாக இருந்த வாழ்க்கையில் என்னதான் நடந்தது?
0: அதுதான் வரலாற்றின் திருப்புமுனை. மேவார் நாட்டின் மன்னர் ராணா சங்கா இறந்து விட்டார். அதன் பிறகு அரசாட்சியில் ஒரே குழப்பம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பன்பீர் என்ற ஒருவர் அரியணையை கைப்பற்ற நினைத்தான்.
1: அதற்கு உதய்சிங் தடையாக இருந்தாரா?
0: சரியாக சொன்னாய் சுபா. உதய்சிங் உயிரோடு இருக்கும் வரை அரசனாக முடியாது. எனவே அந்த பன்பீர் ஒரு கொடூரமான முடிவை எடுத்தான். இளவரசனை கொல்ல வேண்டும்.
1: ஐயோ, ஒரு குழந்தையா?
0: ஆம். ஒரு இரவு வாளுடன் இளவரசர் தூங்கும் அறையை நோக்கி வந்தான். அதே நேரத்தில் அந்த செய்தி பன்னாதாயின் காதுகளுக்கும் வந்தது.
1: அப்போது அவர் என்ன செய்தார்? காவலர்களை கூப்பிட்டாரா அல்லது மன்னரிடம் சொன்னாரா?
0: அதுதான் இல்லை. அவரிடம் சில நிமிடங்கள் தான் இருந்தன. ஒரே ஒரு முடிவு, ஒரே ஒரு வாய்ப்பு.
1: அந்த முடிவு என்ன?
0: உதய் சிங்கை ஒரு பெரிய பழக்கூடையில் மறைத்து அரண்மனையை விட்டு நம்பிக்கையான ஒருவரிடம் பத்திரமாக அனுப்பி வைத்தார்.
1: அப்புறம் என்ன நடந்தது?
0: அதற்கு பிறகு தன் சொந்த மகனை உதய் சிங் தூங்கிய அதே படுக்கையில் படுக்க வைத்தார்.
1: ஒரு நிமிடம், அவருக்கு தெரியாதா அடுத்து என்ன நடக்க போ?

0: இன்னும் சில நொடிகளில் வாள் விழப்போகிறது, அது தன் மகன் மேல் விழப்போகிறது என்பதும் தெரியும்.
1: அப்படி இருக்கும் போது ஒரு தாயால் அவ்வாறு எப்படி செய்ய முடியும்?
0: அதனால்தான் அவர் சாதாரண தாயில்லை, பன்னாதாய். பன்பீர் அறைக்குள் நுழைந்தான். படுக்கையில் இருந்த குழந்தையை உதய்சிங் என்று நினைத்தான். ஒரே ஒரு வீச்சு, ஒரே ஒரு வாள், ஒரே ஒரு கணம், அந்த பிஞ்சு குழந்தை உயிரிழந்தது.
1: புவனா, பன்னாதாய் அழுதாரா, கதறினாரா, அவரை தடுத்தாரா?
0: இல்லை, ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடவில்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் ஒரு கண்ணீர், ஒரு அலறல், ஒரு தவறான பார்வை உதய்சிங் எங்கே இருக்கிறார் என்பதை காட்டிக் கொடுத்திருக்கும். ஒரு தாய் தன் இதயத்தை பாறையாக்கிக் கொண்டார். அதனால்தான் ஒரு ராஜ்யம் உயிர் பிழைத்தது.
1: ஒரு நாட்டிற்காக இவ்வளவு பெரிய தியாகமா?
0: ஆம், அதனால்தான் இந்த பாடல் வரிகளை கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு பன்னாதாய்

0: இந்த பாடலை கேட்டால் பன்னாதாயின் வாழ்க்கையே நம் கண்முன் நிற்பது போல் இல்லையா?
1: சரியாக சொன்னாய் சுபா. அவருடைய தியாகம் வீணாகவில்லை. பன்னாதாய் உதய் சிங்கை பல இடங்களில் மறைத்து பத்திரமாக வளர்த்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே உதய் சிங் மேவார் நாட்டின் மன்னராக முடிசூட்டப்பட்டார்.
0: அப்படியானால் பன்னாதாயின் முடிவு ஒரு ராஜ்யத்தையே காப்பாற்றியிருக்கிறதே.
1: அது மட்டுமல்ல, இந்த உதய் சிங் தான் பின்னர் உதய்பூர் நகரையே உருவாக்கினார். இன்றும் ராஜஸ்தான் மாநிலத்தில் நாம் காண்கிறோம் அல்லவா உதய்பூர் என்ற நகரை. அதை உருவாக்கினதே இந்த இளவரசர் உதய் சிங் தான். மேலும் உதய் சிங் அவருடைய மகன் யார் என்று தெரியுமா உனக்கு?
0: யார் அவர்?
1: அவர் இந்திய வரலாற்றின் தலை சிறந்த வீரர்களில் ஒருவரான மகாராணா பிரதாப் சிங். பன்னாதாய் அன்று அந்த முடிவை எடுக்கவில்லை என்றால் வரலாறே வேறு விதமாக இருந்திருக்கும்.
0: ஒரு பெண், ஒரு தாய், ஒரு முடிவு, ஒரு ராஜ்யத்தின் எதிர்காலம். என்ன ஒரு அற்புதமான வரலாறு!
1: அதனால்தான் பன்னாதாயை வெறும் ஒரு செவிலித்தாய் என்று சொல்ல முடியாது. அவர் நம் தேசத்தாய்.
0: புவனா, எனக்கு ஒரு விஷயம் தோன்றுகிறது. இன்று நம்மிடம் யாரும் இப்படி உயிரை தியாகம் செய்ய சொல்லவில்லை. ஆனால் நம் நாட்டுக்காக நாம் என்ன செய்கிறோம்?
1: சரியான கேள்வியை கேட்டாய் சுபா. அதுதான் நாம் ஒவ்வொருவரும் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நேர்மையாக வாழ்கிறோமா? சாலையில் குப்பை போடாமல் இருக்கிறோமா? பெண்களை மதிக்கிறோமா? மரங்களை வளர்க்கிறோமா? நம் வாக்கு உரிமையை பயன்படுத்துகிறோமா? வரி செலுத்துகிறோமா? நம் வேலையை மனசாட்சியோடு செய்கிறோமா? இப்படி நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும்.
0: தேசப்பற்று எல்லையில் காவலில் நிற்பவர்களுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு நல்ல செயலிலும் இருக்கிறது இல்லையா?
1: மிகச்சரி. நாடு நம்மால் உயர வேண்டும். அதுதான் பன்னாதாய்க்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை.
0: இங்கே இருக்கும் அனைவரிடமும் ஒரு சிறிய கேள்வி. இந்தியாவை நேசிப்பவர்கள் கையை உயர்த்துங்கள்.
1: அருமை. இப்போது

0: அந்த கைகளை ஒரு உறுதிமொழிக்காக உயர்த்தி வைத்துக் கொள்வோம். நான் என் நாட்டை நேசிப்பேன்,
1: என் நாட்டை நேசிப்பேன்.
0: நேர்மையாக வாழ்வேன்,
1: நேர்மையாக வாழ்வேன்.
0: என் பெற்றோர்களை மதிப்பேன்,
1: என் பெற்றோர்களை மதிப்பேன்.
0: என் ஆசிரியர்களை மதிப்பேன்,
1: என் ஆசிரியர்களை மதிப்பேன்.
0: என் கடமைகளை செய்வேன்,
1: என் கடமைகளை செய்வேன்.
0: சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன்,
1: சுற்றுச்சூழலை பாதுகாப்பேன்.
0: இந்தியாவின் ஒற்றுமையை என்றும் காப்பேன்,
1: இந்தியாவின் ஒற்றுமையை என்றும் காப்பேன்.
0: என் நாட்டின் வளர்ச்சிக்காக,
1: என் நாட்டின் வளர்ச்சிக்காக
0: என்னால் முடிந்த பங்களிப்பை செய்வேன்,
1: என்னால் முடிந்த பங்களிப்பை செய்வேன். ஜெய் ஹிந்த். சுதந்திரம் 1947 கிடைத்தது. ஆனால் அதற்கான அடித்தளத்தை பல நூற்றாண்டுகளாக பல தியாகங்கள் அமைத்தன.
0: பன்னாதாய் தன் மகனை இழந்தார், ஆனால் ஒரு ராஜ்யத்தின் எதிர்காலத்தையே காப்பாற்றினார். அவரை போன்ற எண்ணற்ற வீரர்களின் தியாகங்களால் தான் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம்.
1: நாம் இன்று அவர்களை நினைவு கூர்வது மட்டும் போதாது, அவர்களைப் போல நாட்டிற்காக வாழ முயற்சிக்க வேண்டும்.
0: நம் இந்தியா பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்களை உடையது. ஆனால் நாம் அனைவரும் ஒரே குடும்பம், ஒரே நாடு என்ற எண்ணத் தழுகிறோம்.
1: அதனால்தான் மகாகவி பாரதியார் பெருமையோடு பாடினார்.

0: இதுவரை மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்க பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
3: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

0: கேள்விகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையில் உதவி பொறியாளர் செயல் அலுவலர் பணியிடங்களுக்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். இத்துறையின் கீழ் முதல் முறையாக கட்டுமான உதவி பொறியாளர் மற்றும் உதவி ஸ்தபதி பணியிடங்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவிலில் 23 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான அன்னதான கூடம், பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம் உள்ளிட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்பேட்டை பகுதியில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், உயர்மட்ட விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கர்நாடக அரசு சார்பில் மாஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அந்த விசாரணைக்கு பின்னர் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய திமுக, அஇஅதிமுக, பாமக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பிஜேபி உறுப்பினர்கள் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் வரை கர்நாடக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அப்போது பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பில் வழங்குவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், வனத்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேரவையில் இன்று பேசிய அமைச்சர், இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழல், கடல்சார் உயிரினங்கள் மற்றும் மீன்வளம் ஆகியவற்றிற்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் ஆய்வு செய்து மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார்.
1: கடலூர் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் அமைந்துள்ளது. இருக்கிற 4 கிணறுல 3 கிணறுகளில் தற்காலிகமாக செயல்பாட்டில் இல்லை. 1 கிணறிலிருந்து மட்டும் உற்பத்தியாகும் எரிவாயு மற்றும் எண்ணெய் நாகப்பட்டினம் மாவட்டம் பிள்ளை பெருமாள் கல்லூரியில் அமைந்துள்ள இந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன்.
0: நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறைகளில் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் ஒப்பந்த விவரங்கள் குறித்த வெள்ளை அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இன்று பேசிய அவர், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் வெளிப்படையாக நடைபெற்று வருவதாக கூறினார். கடந்த ஆண்டை விட 20%-36% வரை ஒப்பந்தத்தில் மதிப்பீடுகள் குறைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக பேரவையில் இன்று இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாடு, நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், பொதுப்பணி ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்தார். இதில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 9,315 கோடியே 58 லட்சம் ரூபாயும், சென்னை எல்லை சாலை திட்டத்திற்கு 3,540 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நகரப்பகுதிகளில் போக்குவரத்து மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த சுமார் 912 கோடி ரூபாயும், தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனத்திற்கு 593 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் அக்னி தீர்த்தம், பாம்பன், மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவை சுற்றியுள்ள பகுதிகளில் படகு சேவைகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பயணிகள் படகுகளை பயன்படுத்துவதற்கு இணையவழி பயணச்சீட்டு, QR குறியீடு சரிபார்ப்பு மூலம் இத்துறையின் வருவாய் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பள்ளி கல்வித்துறையில் 1,279 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 975 பணிகள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின்.

0: மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை அடுத்த மாதம் 17 புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் வட்டமேஜை மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் செமிகண்டக்டர் துறையில் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், தலைமைத்துவம், வளர்ச்சி மேம்பாடு, கலந்துரையாடல் குறித்த அமர்வுகள் இடம்பெறுகின்றன. 40 நாடுகளை சேர்ந்த 500 கண்காட்சியாளர்கள் மற்றும் 240 நிறுவனங்கள் இதில் பங்கேற்கின்றன. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. உலகளாவிய சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிரிக்ஸ் இளையோர் உச்சி மாநாடு நாளையும் நாளை மறுநாளும் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெறுகிறது. வரும் 22 விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளைஞர் நலத்துறை உச்சி மாநாடு நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான மாநில அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். அரசின் திட்டங்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்றடைய மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 23 மதிப்பிலான திட்டங்களும், இதர துறைகள் மூலமாக கிட்டத்தட்ட 12 மதிப்பிலான திட்டங்களும், 35 மதிப்பிலான திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டுள்ளது. 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 242 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு படிப்படியாக அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டும் திட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். இதில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்து பயன்பெறலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒவ்வொரு மாதமும் 3வது புதன்கிழமையில் ஒரு நாள் வட்ட அளவில் தங்கி அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டதன் பேரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி நாளை காஞ்சிபுரம் வட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கோரிக்கை மனுக்கள் அளிக்க விரும்பும் பொதுமக்கள் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாலை 5 முதல் 6 வரை மனுக்களை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,000 கனஅடியாக உள்ளது. 3வது நாளாக பரிசில் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,350 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 82.7 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் 4 தொடங்க உள்ளது. இதில் ஸ்பீட் ஸ்கேட்டிங், மல்லர்கம்பம் உள்ளிட்ட 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் 4 மாவட்ட அளவில் தொடங்கப்பட உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் வருகிற 31 இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்து பயன்பெறுமாறு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். வில்வித்தை, துப்பாக்கி சுடுதல், யோகா, மல்லர் கம்பம், ஸ்பீடு ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுக்கான காயின் மற்றும் கோயினிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. 4 நாளான இன்று இந்தியா இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் லக்ஷ்யா சென் ஆஸ்திரியாவின் காலின்ஸ் வேலண்டைனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசில் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 1:55.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை

0: உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் பாடல் ஒன்று.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். இதில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி. தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு அரங்கிசை திருச்சியிலிருந்து அஞ்சலாகும். இதில் திருநாராயணபுரம் TR சந்திரசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். பிரதம மந்திரி தேசிய சமூக உதவி திட்டம் NSAP இந்திய அரசாங்கத்தின் ஒரு முக்கியமான சமூக நலத்திட்டமாகும். இதனோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்னா பார்க்கலாம். இதன் முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள சமூகத்தில் மிகவும்

பாதிக்கப்படக்கூடிய பிரிவினருக்கு நிதி உதவியும் அது மட்டுமல்லாமல் அடிப்படை சமூக பாதுகாப்பை வழங்குவதும் இந்த திட்டத்தோட மிக முக்கிய நோக்கமாக இருக்கு. இது இந்திய அரசியல் அமைப்பின் வழிகாட்டு நெறிகளை, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கறத நிறைவேற்றுவதையே நோக்கமாக கொண்டுள்ளது. மத்திய அரசினுடைய நிதி உதவி பெறும் திட்டம் NSAP என்பது மத்திய அரசால் முழுமையாக நிதி அளிக்கப்படும் ஒரு உன்னத திட்டம். மத்திய அரசே இதற்கான நிதியை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்குது. மாநில அரசுகளும் கூடுதலாக நிதி வழங்குவதன் மூலம் பயனாளிகளுக்கு மொத்த தொகை அதிகரிக்கவும் ஊக்குவிக்கப்படுகிறது. அடுத்து சப் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற துணை திட்டங்கள். NSAP என்பது 5 முக்கிய துணை திட்டங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றுமே குறிப்பிட்ட பிரிவினரை இலக்காக கொண்டுள்ளது அப்படின்னே சொல்லலாம். இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் இக்னோ ஆப்ஸ் அப்படிங்கிறது வறுமை கோட்டுக்கு கீழுள்ள 60 வயது மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதா மாதம் ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இதன் உதவித்தொகை பற்றி பார்த்தோமேயானா மாதத்திற்கு 200 ரூபாயும், 80 வயதும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் மாதா மாதம் 500 ரூபாய் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம் என்பது வறுமை கோட்டுக்கு கீழுள்ள 40 வயது மற்றும் 40 வயதுக்கு மேற்பட்ட விதவைகளுக்கு மாத ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. உதவித்தொகைன்னு பார்த்தீங்கன்னா 40 வயது முதல் 79 வயதுடைய விதவைகளுக்கு, 80 வயதும் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் 500 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இந்திரா காந்தி தேசிய மாற்றுத்திறனாளி ஓய்வூதிய திட்டம் IGNDPS என்பது 80% அல்லது அதற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறன் கொண்ட வறுமை கோட்டுக்கு கீழுள்ள 18 வயது மற்றும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாத ஊதியமாக வழங்கப்படுகிறது. வழங்கப்படும் உதவித்தொகையாக மாதத்திற்கு 300 ரூபாய். அடுத்து நாம பார்க்கலாம் தேசிய குடும்ப நலத்திட்டம். தேசிய சமூக உதவி திட்டத்துல அடுத்து நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் தேசிய குடும்ப நலத்திட்டம் NFBS. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பத்துல 18 வயது முதல் 59 வயதுக்குட்பட்ட முதன்மை வருமானம் ஈட்டுபவர், அதாவது பிரதானமா குடும்பத்தில் வருமானம் ஈட்டும் நபர் இறந்துவிடும் நிலையில அந்த குடும்பத்துக்கு ஒரு முறை 20,000 ரூபாய் வழங்கப்படும். அடுத்து அன்னபூர்ணா திட்டம் இக்னோ ஆப்ஸ். அந்த இக்னோ ஆப்ஸுக்கு தகுதியுடைய ஆனா இன்னும் ஓய்வூதியம் பெறாத மூத்த குடிமக்களுக்கு மாதத்திற்கு 10 கிலோ உணவு தானியங்களை இலவசமாக வழங்குகிறது. இதற்கான தகுதியும் இலக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, NSAP திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் அல்லது அவரது குடும்பம் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான தகுதியாக கருதப்படுகிறது. மாநில அரசுகளால் தயாரிக்கப்பட்ட வறுமை கோட்டு பட்டியலின் அடிப்படையிலேயே பயனாளிகள் அடையாளம் காணப்படுகின்றனர். இதனை செயல்படுத்துதல் மற்றும் விநியோகம் பற்றி பார்க்கலாம். மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகமான மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஆனது NSAP எனும் தேசிய சமூக உதவி திட்டத்திற்கான முக்கிய அமைப்பாக செயல்படுகிறது. பயனாளிகளோட வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி பணப்பரிமாற்றம் DBT மூலம் பணம் செலுத்தப்படுகிறது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் பல்வேறு தகவல்களுடன் இடம்பெற கேட்டோம் பிரதம மந்திரி தேசிய சமூக உதவி திட்டம் NSAP. நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மற்றொரு பயனுள்ள தகவல் பற்றி தெரிந்து கொள்வோம்.

0: மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH அவினாசி ரோட் கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418878741.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி. தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். சென்ற மாதம் ஒளிபரப்பான நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இது. இன்றைய நிகழ்ச்சியில் இன்னும் இயற்கை விவசாயம் பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நேர்லே வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம். இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு குழந்தை வந்து ஒரு ஆங்கிலின் சிலபஸில் படிக்குது, அதை சொல்லி நம்ம ஒரு சிபிஎஸ்சி படிக்குது, ஐசிஎஸ்சி படிக்குது, அப்படி பெருமைப்பட்டுக்கிறோம். ஆனால் அந்த குழந்தையினுடைய உணவு, ஒரு செவ்வாழைப்பழம் எப்படி உருவாகுது, ஒரு முட்டைக்கோஸ் எப்படி உருவாகுது, ஒரு காலிஃப்ளவர் எப்படி வருது. நான் இந்த உழவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோடய அண்ணா ஒருத்தர் இருந்தார், அவருடைய நமக்கு அந்த தோட்டத்தை வாங்கி தந்தவர், அவரோட இடத்துக்கு போயிருக்கேன். அவர் கூப்பிட்டு இந்த ஒரு தக்காளி அழகழகாக அப்படியே கொடி கட்டி அழகாக காய்ச்சி தொங்குது. அவர் சொல்கிறாரு, என்னென்னா மேலே பச்சை கலராக இருக்குது, அது மருந்து தான் அப்படின்னாரு. என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாப்பா, அதாவது சின்னது 75 ml 750 ரூபா, எந்த பூச்சி கிட்ட வராது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் விவசாய பண்ணியில் அதே நான் இப்படி நல்லா வச்சுருக்கேன் பாருன்னு அவர் சொல்கிறார். என் மனசில் இவ்வளோ ரசாயனம் நம்ம வந்து அப்படியே வந்து எடுத்து சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு வழி இருந்தது. அப்போ வந்து என்னென்ன கேட்டிங்கன்னா, ஏன் உழவர்கள் வந்து ரசாயனத்துக்கு ஏன் போகிறாங்க, மருந்துக்கு ஏன் போகிறாங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விலையும், எல்லோரும் எல்லா தொழிலுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் அந்த ஒரு அங்கீகாரம் இருந்திருந்தா, இது இப்போ தக்காளியாக 50 ரூபாய்க்கு கீழே இல்லாமல் இருந்தால் கூட அவங்கனால ரசாயனம் இல்லாமல் பண்ண முடியும். இப்போ நீ என்ன கேட்டிங்கன்னா, வருஷம் பூரா களை எடுத்துகிட்டு இருப்போம், 8 களை எடுப்போம், 6 களை எடுத்தால் போதும். ஆனால் 6 களை எடுத்துகிட்டு நிறுத்தினோம்னா மஞ்சள், நான் வந்து 300 நாள் மஞ்சள் மண்ணுக்குள்ளே இருக்கணும்னு விருப்பப்படுவேன்.
0: அந்த ஆக்சுவலாக எவ்வளோ நாள் இருக்கணும்?
1: 250 நாள் எடுத்துருவாங்க. இப்போ வந்து இப்போ 6வது மாதம் ஃபஸ்ட்டில் போடுவாங்க, போட்டாங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் ஜனவரி கடைசியில் 15 நாள் தைப்பொங்கல் டைமில் அறுவடைக்கு வந்துடும். ஆனால் நம்ம வந்து போட்ட நாள்லேருந்து 300 நாள் கணக்கு பண்ணுவோம். 300 நாள் கணக்கு பண்ணியில் அந்த சருகு இருக்கும் பார்த்தீங்களா, மஞ்சள் சோகு இருக்கும்ல, அந்த அப்படியே அதெல்லாம் அப்படியே சருகு பொறி மாதிரி ஆகி மண்ணில் விழுந்துடும். அப்போ தான் அந்த மஞ்சள் நல்லா
0: விளைச்சல்
1: இருக்கும்னு நான் நம்புவேன். அப்போ வந்து என்னங்கன்னா, அந்த சருகெல்லாம் போக போக களை அதிகமாக வந்துடும். அப்போ வெட்டுற டைமில் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும், ஆட்கள் சிரமப்படுவாங்க, அதனால் நம்ம 8 களை எடுப்போம். அப்போது உணவு ஆரோக்கியமாகவும், அதை சாப்பிட்றவங்க வந்து எதுக்காக சாப்பிட்றோமோ அது அவங்களுக்கு கிடைக்கணும்ல. மஞ்சள்லாம் கிருமி நாசினு நினைக்கிறோம், நீங்கள் அதை அதை பயன்படுத்தினா அந்த வேலை செய்யணும் இல்லை?
0: ஆமாம், கண்டிப்பாக
1: அது வேலை செய்யணும்னா அந்த விளைச்சல் இருக்கணும்ல,
0: கரெக்டு.
1: அதுக்காக நம்ம
0: அது குறைந்த நாளில் எடுத்துட்டால் மஞ்சளினுடைய மருத்துவ குணம் இல்லாமல் போயிடும், இல்லை சத்து இல்லாமல் இருக்கும்.
1: நான் அப்படி அப்படி நம்புவோங்க, குறைஞ்ச நாளில் எடுக்கக்கூடாதுன்னு.
0: கரெக்ட், அந்த குறை பிரசவம் மாதிரி தான்,
1: கரெக்ட், குறை பிரசவம் மாதிரி தான். அந்த குழந்தை வளர்ந்துடும்,
0: வளர்ந்துருங்க, அதுக்கான சத்து இருக்காது. அப்போ ஆக்சுவலாக 300 நாள் இருக்கணும்.
1: 300 நாள் நம்ம மண்ணில் விடுறோம், மற்றவங்க எப்படி பண்ணுறாங்களே, நம்ம 300 நாள் விடுறோம். அதுக்கப்புறம் எடுத்து வேக வச்சு நேச்சுரலாக வெயிலுக்கு
0: அதிகபட்சம்
1: அப்படியே காடையே வந்து நல்லா மட்டமாக உழுதுட்டு அதை நல்லா டிராக்டரில் அமுத்திட்டு அதுக்கு மேலே அந்த கிளாத்தை விரிச்சிருவோம், அதில் மஞ்சளை கொட்டி காய வச்சிருவோம். ஒரு 25 நாள், அதாவது நல்ல வெயில் அடித்தா 22 நாள் இருந்து 28 நாள் வரைக்கும் கூட ஆகும். வெயில் வானம் மூடி மூடி வந்தால் லேட் ஆகும்.
0: 30 நாள் 40 நாள் ஆயிருங்களா?
1: இல்லைங்க, 30 நாளுக்குள்ளே எடுத்துருவோம். எடுத்து பாலிஷ் பண்ணி எந்த பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே வைக்க மாட்டோம். ஒரு தாழ்வான ஓலைச்சாலையில் தான் மஞ்சளை வச்சுருக்கோம். நீங்கள் அந்த

0: தட்பவெப்பம் ஒரே மாதிரி அந்த ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணால் மஞ்சளுக்கு எந்த பூச்சி வர்றதில்லை. நான் வந்து ட்ரையலுக்குன்னே வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி மஞ்சளை கூட இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன், இப்போ வரைக்கும் பூச்சி வரல. எனக்கே அது வியப்பு தான்.
1: அப்போ
0: என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ரூமில் ரொம்ப சூடாகுது அல்லது ரொம்ப குளிராகுது அந்த மாதிரி இல்லாமல் ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணையில் பூச்சி கூட வர. அதை
1: அந்த பிளேஸ் நீங்கள் எப்படி ரெடி?
0: அது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூம் இடையில நான் இவ்வளவு திக்னஸ்க்கு ஓலை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச் திக்னஸ்க்கு அந்த ரூம் ரூப்புக்கும் சிமெண்ட் ஷீட் ரூம் தான், அந்த சிமெண்ட் ஷீட்டுக்கு கீழே 6 இன்ச் திக்னஸ்க்கு ஓலை அடுக்கியிருக்கேன். அது வெளியில பார்த்தா உங்களுக்கு ஓலை
1: இருக்கு
0: தெரியாது, அது ஒரு பால் சீலிங் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்கு மேல ஓலை இருக்கு. அந்த ரூம் நீங்க மழை காலத்துல வந்து பார்த்தா
1: ஹீட்டை வந்து ஓலை இது
0: பண்ணலாம்.
1: அதே மாதிரி மழை வந்தாலும் அந்த ஓலை ஹீட்டாகவே வச்சுருக்கோம்,
0: ஹீட்டாகவே வச்சுருக்கோம்.
1: ஸோ அந்த டெக்னிக் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு?
0: நீங்கள் வந்து நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இதை எப்படியாவது காப்பாற்றணும், நம்ம இது எப்படியாவது தெளி பண்ணணுமே, நஞ்சு இல்லாமல் பண்ணணுமேங்கிற. ஏன்னா இப்போ மஞ்சள் ஒரு பொருளை உணவை விளைவிக்கிறதுக்கு போடுற ரசாயனத்தை விட அதை பாதுகாக்கிறதுக்கு வைக்கிற ரசாயனம் ரொம்ப அதிகம். அப்போ அந்த ரசாயனம் இல்லாமே கொண்டு வரணுமே அப்படின்னு இப்போ நீங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க.
1: ஆமாம்.
0: அப்போ நீங்கள் எதை சிந்திக்கிறீங்களோ அதுக்குண்டானது உங்களுக்கு கிடைச்சிரும். எதை சிந்திக்கிறீங்களோ அதுக்குண்டானது நமக்கு கிடைச்சிடும். அப்போ வந்து நம்ம சும்மா சாதாரணமாக ஒரு ஐபீம் வச்சு அது மேலே ஒரு பலகை அடிக்கிட்டு அந்த பலகைக்கு பின்பக்கமாக 6 இன்ச் திக்னஸ்க்கு ஒரே மாதிரி ஓலை வச்சுருக்கோம். அப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்து அதில் எந்த பூச்சியும் வராது.
1: ஒன்ஸ் அந்த ஓலை வச்சா அது அப்படியே
0: அப்படியே
1: அதில் பூச்சி அரிச்சு
0: எதுவுமே வர
1: காஞ்சு வெளியில் வர்றதுக்கான
0: வாய்ப்பே இல்லை. இல்லை மேலே சீட் இருக்குது, கீழே பலகை இருக்குது.
1: ஓ, அந்த மாதிரி ரெண்டுக்கு இடையில நல்லா கிரிப்பாக செட் பண்ணிருக்கீங்க.
0: அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரூம்குள்ளே போனால் இதில் ஏசி மாட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்.
1: ஓ,
0: அந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற இந்த ரூமில் இருக்கிற டெம்பரேச்சர் அதில் இருக்கும். அதனால் அதில் அந்த உணவுப் பொருள் எதுவும் கெட்டு போகிறதில்ல.
1: ஓ, சூப்பர்.

0: ஃபார்ம் டு சிட்டி,
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
0: ஃபார்ம் டு சிட்டி, இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
0: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
0: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
0: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
0: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி.
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி,
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
1: ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே,
3: இப்ப மஞ்சள் இது மாதிரி எடுத்து அந்த 300 நாள் கழிச்சு அரைச்சு பண்றீங்க, இதே மாதிரி கடலை இதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க?
4: இப்ப வந்து நான் அந்த இடத்துலயே ஒரு எப்படி மாட்டை நம்பி விவசாயம் பண்றோம், அப்போ அதுங்க மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அப்போ மஞ்சள் அரைக்கிறதுக்கு ஒரு 10 HP லைன் வாங்கி மஞ்சள் அரைக்கிறதுக்கான ஒரு இயந்திரம் போட்டேன். அதுக்கப்புறம் துவரை வந்தது, அதை உடைக்கிறதுக்காக ஒரு அரை இயந்திரம் போட்டேன். அதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், மிளகா பொடி பண்ணிக்கலாம், ரவையாக உடைக்கலாம், இல்லை துவரையை ரெண்டாக உடைக்கலாம், அதுக்காக ஒரு இயந்திரம் போட்டேன். அப்புறம் கிரேடிங் சலிச்சு கல் மண்ணெல்லாம் பிரிக்கிறதுக்கு இப்போ இன்னைக்கு பொம்பளையால் விட்டு பண்ண முடியாது, அதுக்காக அதுக்கு ஒரு சின்ன இயந்திரம் போட்டேன். இப்படியே ஒவ்வொரு இயந்திரமும் அங்கே போட்டோம். அப்போ வந்து செக்கு எண்ணெய்க்காக ஒரு மரச்செக்கு ஒன்று போட்டோம். ஆட்டுற மரமே இது குலவி உடல் ரெண்டுமே வந்து மரத்திலேயே போட்டோம். இப்ப நம்ம கிட்ட இப்ப தேங்காய் வருதுன்னா அங்கே எண்ணெய் ஆடிடுவோம், புண்ணாக்கு மாட்டுக்கு போட்டுடுவோம், எண்ணெய்க்கு கொண்டு வந்து திருப்பூர் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எள்ளு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எள்ளு போட்டாக்க நம்ம ஒரு 2 ஏக்கர் அளவில் எள்ளு போட்டு நான் ரொம்ப பெருசாக பண்ணுறதுல
3: அளவு பண்ணி. ஆமாம், எவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குது உங்களுக்கு?
4: எனக்கு வந்து தாளவாடியில் ஒரு 15 ஏக்கர் பண்ணுறேன்.
3: ஓ சரி, அதில் இது பிரித்து பிரித்து
4: போட்டுப்பேன், அந்தந்த சீசனுக்கு போட்டுப்பேன்.
3: போட்டுருவீங்க. அப்போ எள்ளுனா எவ்வளோ நாளில் வந்துடும்?
4: எள்ளு வந்து கிட்டத்தட்ட அதுக்கு 3-4 மாதம் ஆயிருங்க.
3: சரி, வந்தோடனே அதை அப்படியே போட்டு காய வச்சிருவீங்க, காய வச்சு அப்படியே என்ன பண்ணிடுறீங்களா?
4: காய வச்சு எடுத்து அதையும் சுத்தப்படுத்தி மெஷினில் சுத்தப்படுத்தி அது நம்ம கிட்ட ஒரு பேக் ஒன்று இருக்குங்க, அதில் போட்டு நம்ம சின்ன சின்ன 20 கிலோமீட்டர் பண்ணி எடுத்து வச்சிருவோம். நமக்கு எப்போ எண்ணெய் ஆட்டணும்னு தோணுதோ அந்த பேக்கில் பேக் பண்ணி வைக்கல, நம்ம பூச்சியெல்லாம் எதுவும் வராது. நம்ம மெத்தேடில் வைக்கல, அங்கே எதுவும் பூச்சி வராது. நமக்கு எப்போ எண்ணெய் வேணும்னு தோணுதோ அப்போ வந்து 16 கிலோ எள்ளுக்கு ஒரு 1.5 கிலோ 1.5 கிலோ கருப்பட்டியும் ஒரு 1 லிட்டர் அளவு 1.5 லிட்டர் அளவு இளநீர் தண்ணியும் அதில் விட்டு எண்ணெயை மாற்றிடுவோம். இப்போ கொட்டைமுத்து இருக்குன்னா கொட்டைமுத்து வந்து வருஷம் பூரா அந்த மஞ்சளோடையே போட்டு மஞ்சள் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அறுவடை, மஞ்சள் அறுவடை முடிஞ்சு மஞ்சள் களத்தில் காயும் பார்த்தீங்களா, அப்போ எங்களுக்கு வேலை கம்மியாக இருக்கும்.
3: சரி,
4: அந்த டைமில் வந்து அதை எண்ணெயை மாற்றிடுவோம்.
3: கொட்டைமுத்து அதுவும் அதே தானுங்க, அது ஒன்றும் காய வைக்க வேண்டியதில்லை.
4: இல்லை, அதுவும் கொட்டைமுத்து காயை வச்சு தான் பண்ணணும். காயாக தானே வரும், கொத்து கொத்தா காயாக வரும். அந்த காயை காய வச்சு உடச்சி அதை தோல் எடுக்கணும். தோல் எடுத்து
3: ஓடு மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு,
4: இல்லை இல்லைங்க, மேலே காய் முள்ளு முள்ளார் ஒரு காய், அந்த காயிலேருந்து பிரிச்சிருவோம், அந்த ஓடோடையே வறுத்து இடிச்சிருவோம்.
3: ஓ, அப்படியே வறுத்து அடிச்சு?
4: ஆமாம், வறுத்து அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் கொதிச்சு எண்ணெய் வரும். அப்போ அந்த கொட்டைமுத்து எண்ணெயும் நம்ம எடுத்துருவோம். இப்போ தேங்காயும் வந்து மரச்செக்கில் தேங்காய் ஆட்டிடுவோம். சூரியகாந்தி கூட ட்ரை பண்ணோம்.
3: அது பண்ணீங்களா?
4: நல்லா வந்துச்சு, சூப்பராக வந்துச்சுங்க. ஆனால் என்னென்னா அங்கே வந்து கிளிகள் அதிகம், பறவைகள் அதிகம்,
3: அது நிறைய சாப்பிட்ருமில்ல, நம்மளுக்கு
4: எல்லோரும் விளைவிக்கணும். இப்போ ராகி பண்ணுறோன்னா ராகியும் அந்த மாதிரி கிரேடிங் பண்ணி நம்ம வந்து அதை
3: பவுடரா பண்ணி
4: பவுடர் கேட்டா பவுடர், மாவு கேட்டா மாவு கொடுத்துருவோம். ரெட் கார்ன் பண்ண மக்காச்சோளம் இருக்குல்ல, மக்காச்சோளத்துல ரெட் இருக்கான் வந்து இந்த மஞ்சள் கலர் சோளத்தை விட அந்த சிகப்பு சோளம் வந்து அடர்த்தி ஜாஸ்தி, கடுக்கவே முடியாது, நல்ல சுவை மிக்கதா இருக்கும்.
3: அது என்ன யூஸ் பண்ணுவோம் நம்ம?
4: அது வந்து நீங்க உப்புமா நல்லா இருக்கும், ரெண்டா உடைச்சு நீங்க பிரியாணி சூப்பரா இருக்கும்.
3: ஓ, ரைஸ்ல பிரியாணி சார் மாதிரி, அதுல
4: பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். ரொட்டி ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும்.
3: தோசை ரொட்டி அந்த மாதிரி இட்லி எல்லாமே செஞ்சுக்கலாம்.
4: இட்லி நான் செஞ்சதில்ல, தோசை ரொட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும், சாஃப்டா இருக்கும், டேஸ்டா சாஃப்டா இருக்கும். அதனால அது
3: இப்ப மார்க்கெட்ல வருதுங்களா ரெட் கார்னு?
4: இப்போ ரெட் கார்ன் வந்து ஒரு 4 சோளம் எனக்கு கிடைச்சது, அதை வாங்கி நான் அப்படியே பெருக்கி பெருக்கி எடுத்துட்டேன். இப்போ அங்கங்க ரெட் கார்ன் நிறைய விவசாயிகள் கையில இருக்கு.

0: இப்போ நம்ம அந்த எண்ணெய் எடுக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எள்ளுலேருந்து நல்லெண்ணெய் அப்புறம் கடலெண்ணெய் இதெல்லாமே சொன்னீங்க, வேற என்னென்ன பண்ணுறீங்க எண்ணெய் எடுத்துகிட்டு?
1: கோதுமை போட்டேங்க, கோதுமை வந்து ட்ரையலுக்காக போட்டேன். ரவை பண்ணுங்க, அதாவது சம்பா ரகம்,
0: கோதுமையில் சம்பா
1: ரகம் போட்டேன். சம்பா போட்டு ரொம்ப நல்லா வந்துருந்ததுங்க. அதில் வந்து உப்புமா ரவை, அதில் மாவு வந்து ரொட்டி மாவெல்லாம் பண்ணனா கொஞ்சம் டைட்டாக இருக்கும்,
0: ஹார்டாக
1: இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம். அதனால் ரவை பண்ணணும், அரிசி கோதுமை ரைஸ் வச்சுக்கிற மாதிரி நல்லா வந்துருந்தது. அடுத்து உளுந்து போடுவோம். இதில் எதில் என்ன பண்ணாலும் நம்ம அங்கேயே மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றிடுறோம்.
0: சரிங்க.
1: இப்போ நான் வந்து விவசாயத்துக்கும் பல் பிடிக்க எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஒரு டூத் பவுடர் ஒன்று பண்ணுவேனுங்க.
0: சரி.
1: அது வந்து அங்கே இருக்கிற,
0: அதாவது மூலிகை
1: பல்பொடி, உப்பு ஒன்றை தவிர மற்ற எல்லாமே மூலிகைகள் தான். ஆலமரப்பட்டை, கருவேல மரப்பட்டை, வேப்ப மரப்பட்டை, நாயுரி வேர், இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம அது வந்து கிராம்பு இதை வச்சு நம்ம ஒரு பல்பொடி ஒன்று பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பல் ஆடுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து விவசாயத்துக்கு சம்மந்தம் இல்லை,
0: இது உங்களுடைய பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிருக்கீங்க.
1: என்னோட இல்லைங்க, அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் கூட என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் இது பண்ண வேண்டி வந்தது. அவங்களுக்கு பண்ணி அந்த பல் வந்து டாக்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. எடுக்கணும்னு சொல்ல பல் நின்றுச்சு.
0: ஓ,
1: அந்த பல் வந்து இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த பல் அவங்களுக்கு,
0: 10 வருஷம்
1: 2016 பண்ணணும், இப்போ 26, 10 வருஷமா அவங்களுக்கு அந்த பல் நல்லா இருக்கு. எடுக்கிறதுக்கு போற நாள்ல நம்ம இதை முடிவு பண்றோம். இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அந்த பல் நல்லா இருக்கு. இதனால இப்போ இது அவங்க ஒருத்தருக்காக பண்ண முடியாது இல்லையா. அப்போ வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டா நிறைய பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 1/2 கிலோ வந்து அவங்க பண்ணிடுறோம், அந்த 1/2 கிலோவில் அவங்களுக்கு ஒரு 200 கிராம் தந்திரும், மீதி 300 கிராம் வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு அப்படியெல்லாம் கொடுத்து அவங்க பிரச்சனையெல்லாம் சால்வாக அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக
0: டெவலப் ஆயிடுச்சு. மூலிகை பல்பொடி.
1: ஆமாங்க.
0: இந்த மூலிகை பல்பொடி உங்க சிஸ்டருக்காக பண்ணினீங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் போடுறீங்க, எந்தெந்த அளவுகளில் பண்ணுறீங்க?
1: நான் இப்போ சொன்ன ஆலமரப்பட்டை, கருவேல மரப்பட்டை, வேப்ப மரப்பட்டை, நாயுரி வேறு, கிராம்பு, இந்த மாதிரி போடுறோம். உப்பு போடுறோம், இந்து உப்பு பயன்படுத்துவோம்.
0: ஓ சரி.
1: இது வந்து நம்ம அளவுகள்னா எது குறைவான அளவு இருக்கோ அதை கணக்கு பண்ணி அப்படியே நம்ம
0: இப்போ ஏதோ ஒன்று நீங்கள் அந்த ஆலமரப்பட்டை கிடைக்குது இவ்வளோதான் கிடைக்குமா, அதுக்கு தகுந்த
1: மாதிரி எல்லா அளவுலையும்
0: மாற்றிக்குவீங்க?
1: மாற்றிக்குவோம், எல்லா அளவையும் அதில் சேர்த்துப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஒரு பவுடர் வந்து 5 கிலோ இருக்கும், ஒரு ஒன்று வந்து 2 கிலோ தான் இருக்கும். அப்போ நம்ம அந்த 5 கிலோ அப்படியே இதுக்குள்ளே போட முடியாது,
0: எல்லாமே பவுடர் பண்ணிடுவீங்க காய வச்சு. இதுவும் உங்கள் தோட்டத்திலேருந்து எடுத்து
1: இல்லைங்களா? இது வந்து இதில் நிறைய விஷயம் இருக்குது. எப்படின்னா ஒரு மரம் வந்து உயிரோடு இருக்கிற ஒரு மரத்தில் நிற்கிற மரத்தில் பட்டை உரிச்சா மரம் வறண்டு போயிடும்.
0: கண்டிப்பாக.
1: அப்போ வந்து மரம் வெட்டு, அதே மாதிரி வெட்டி தண்ணியில் நனைஞ்ச மரத்துலேயும் அந்த எசன்ஸ் போயிடுது.
0: சரி.
1: அப்போ எப்போ மரம் வெட்டுறவங்களோட கேட்டு புது பட்டையை எடுக்கணும்.
0: அப்படி எப்படி நம்ம கண்டுபிடிச்சு?
1: அது வந்து அப்படி ஆட்களை வச்சுக்கணும், நமக்கு வலி
0: அதிகமாக ஒன்றும் பண்ண
1: முடியாது. அப்போ வந்து கரெக்டாக ஒரு 15 நாளுக்குள்ளே நாங்கள் அதை எடுத்துருவோம். ஒரு பட்டையை எடுத்துகிட்டு போய் 1 மாதம் முன்னாடி வச்சுட்டு இன்னொரு பட்டையை வந்து இன்னைக்கு எடுக்கிறோம்னு
0: வச்சுக்கோங்களேன்.
1: அப்போ வந்து நம்ம பல்பொடி இப்போ அரைக்கிறோம், அது இப்போ ஒரு 6 மாசத்துல தீரும்.
0: நீங்கள் நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாம் எப்போ ரெடி பண்ணி வச்சுக்குவீங்க?
1: கரெக்டாக இப்போ இந்த அரைச்சிருக்கிற பவுடரு 7 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 7 மாசம் ஆயிடுச்சுன்னா எடுத்துடலான்னு ஆரம்பிப்போம். இதுக்கு 8 மாசம் வரக்குள்ள, ஒரு 15 நாளுக்குள்ள நம்ம எல்லா பொருளையும் சேகரிச்சிருவோம். அதுக்காகவே டைம் ஒதுக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே இன்னைக்கு ஒரு இடத்துல அவங்கள மரம் வெட்டுறவங்களை கேட்டுருவோம், இன்னைக்கு என்ன மரம் வெட்டுறீங்க, எந்த ஏரியான்னு கேட்டுருவோம். அங்கே போய் அவங்க வெட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த பட்டையை எடுத்துட்டு வந்துடுவோம். பட்டையை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அரைச்சிட முடியாது. அந்த பட்டையை கம்ப்ளீட் கிளீன் பண்ணி அதில் ஏதாவது பூச்சி அடிச்சிருக்கோம், ஆணி அடிச்சிருப்பாங்க பெரிய பெரிய மரங்களில், அந்த மாதிரிக்கெல்லாம் கிளீன் பண்ணி அந்த அப்படியே ரெண்டு பக்கம் வெள்ளை வெள்ளையனு ஆகும். அந்த கலர் ஆகிற வரை மேலே இருக்கிற பட்டையெல்லாம் நல்லா அருவாலை
0: க்ளீன் பண்ணிடுவீங்களா?
1: க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீள நீளமாக காய வச்சிருவோம். காய வச்சுட்டு அடுத்த நாள் ஒரு மரத்துலேருந்து ஒரு பட்டை அவங்க எங்கே வெட்டுறாங்களோ அங்கே போய் எடுத்துகிட்டு வருவோம். இப்படியே டெய்லி ஒரு வேலையை செஞ்சு அப்புறம்
0: எத்தனை நாள் பட்டை எடுப்பீங்க? அப்படி
1: ஒரு 3-4 நாள் பட்டைக்கு போவோம்.
0: சரி.
1: போயிட்டு வருவோம், ஒவ்வொரு நாள் ஒரு மரப்பட்டை எடுத்துகிட்டு வருவோம்.

0: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் உழவர் அனுபவம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே,
1: திருப்பி அதாவது நம்ம அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு 9 மணிக்கு வராங்க, போய் எடுத்துகிட்டு வரையில எப்படி பட்டன் பண்ணி 1 மணி ஆகிடும். திருப்பி அதை கொண்டு வந்து சாப்பிட்டு அதை உரிப்பாங்க, அதை செதுக்குவாங்க, செதுக்கி சுத்தம் பண்ணி
2: ஒரு நாள் அந்த
1: ஒர்க்கு தான். அப்படியே போய் எல்லாம் டெய்லி ஒவ்வொரு மூலிகை கொண்டு வந்துடுவோம், ஒவ்வொரு மூலிகை பட்டையை வந்துடும். திருப்பி வந்துங்க இதெல்லாம் அப்புறம் வேர் இருக்குது, நான் உருவி வேர் எடுக்கணும்.
2: ஆமாம்,
1: அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி போய் அதை எடுத்துகிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி அதையும் காய வச்சுட்டு, இப்போ முதல் நாள் பட்டைக்கு 4-5 நாள் ஆயிரும். அப்போ அதை வெட்ட ஆரம்பிப்போம், துண்டு துண்டாக வெட்டிடுவோம். காயறக்கு எப்படியும் ஒரு 5 நாள் அந்த மாதிரி வேணும்.
2: அப்போ ரெண்டாவது நாள் அதெல்லாம் தள்ளி தள்ளி போக ஒவ்வொரு நாளுக்கு காஞ்சது இல்லைங்களா?
1: அப்போ அதெல்லாம் எடுத்து ஒரே நாளில் நமக்கு வேலை இடையில வேற வேலையும் பார்த்துட்டு 15 நாளுக்குள்ளே அதை எடுத்து துண்டு துண்டாக வெட்டிடுவோம். இன்னைக்கு அரைச்சிடலாம், எல்லாம் கைக்கு வந்துருச்சு. உப்பு வந்து நல்லா 1 கிலோ 1.5 கிலோ கட்டியே வாங்கும். இந்த உப்பு வாங்கி எல்லாம் கைக்கு வந்துச்சு, எல்லாம் காஞ்சி ரெடி ஆயிடுச்சுன்னே அப்போ தான் துண்டு துண்டாக வெட்டுவோம். மிஷினுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அரைச்சி ஃபஸ்ட்டு 4-5 அரைப்பு அரைச்சா தான் அந்த நைஸ் வரும். ரொம்ப எடுத்தோடனே ஃபுல் சூடில் அரைச்சிட முடியாது. ஜல்லடையே நைஸ் நைஸாக முதல்ல வந்து அந்த அப்படியே இந்த சைஸில் இருக்கிற பட்டையெல்லாம் அதை உடைக்கணும். அதுக்காக மஞ்சளுக்கு போகக்கூடிய ஒரு ஜல்லடை வச்சுருக்கோம், அதில் அடித்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஜல்லடையை நைஸ் ஜல்லடைக்கு மாற்றிட்டே வருவோம். மாற்றிட்டு வந்து எல்லா பவுடரும் ஆனதுக்கப்புறம் இப்போ அதை ரேஷியோ போட்டு பார்ப்போம், வெயிட் போட்டு பார்ப்போம், எது கம்மியாக இருக்கோ அந்த கம்மியாக இருக்கிற அளவுக்காக எல்லா பவுடரும் எடுத்து

0: எக்ஸ்ட்ரா இருக்கிறது மீதி வச்சு.
1: ஆமாம், மீதி வச்சுருவோம். அது சிலர் தனியாக கேட்பாங்க. நம்ம வந்து இப்போ வேப்பம் பட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் யாராவது சளி காய்ச்சல்னா ஆவி பிடிக்கிறதுக்கு அந்த பட்டையை
0: அந்த மாதிரி யூஸ்
1: அந்த மாதிரி போட்டுருவோம்.
0: மற்ற கடுக்காய் பொடியே இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எது எக்ஸ்ட்ரா இருக்கோ அதையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
1: இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ நீங்கள் வந்து எல்லாமே தீந்துடாது, அதே மாதிரி கரெக்ட் பண்ணி எடுக்கவும் முடியாது. அப்போ இது என்ன பண்ணுவோம்னா, மாட்டோட உணவுல கலந்துருவோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாக மாட்டுக்கு கலந்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடு அதுக்காக அப்படி கொடுக்க மாட்டாங்களான்னு பார்க்கும். அந்த தண்ணி வந்து அவ்வளோ துவர்ப்பான சுவையாக இருக்கும். அதை கம்பல்சரி இதில் கலக்கிடுவோம். அதனால் இது அந்த இதை புரிஞ்சிட்டு தான் அந்த கடுக்காப்பொடி அதில் கலக்கிறது. மாட்டுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட தண்ணி நல்லா குடிக்கும். இப்போ இந்த பவுடர் நம்ம அரைச்சதுலேருந்து 15 நாளுக்குள்ளே மூலிகைகளை சேகரித்து அரைச்சி பவுடர் ஆக்கினதுலேருந்து 8 மாதம் வரைக்கும் இருக்கும். இதில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னா,
0: ஃபஸ்ட்டு பல்லு சரியாகணுங்கிறக்காக
1: பண்ணோம்.
0: பல்லு சரியாயிடுச்சா?
1: பல்லு கம்பல்சரி பல்லு சரி.
0: இது கூட சேர்ந்து மற்றதெல்லாம் என்ன சரியாச்சு
1: என்ன? கரெக்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு 50 வருஷம் பல்லு வளர்ச்சியாக பூர்த்தியாக இருக்க 50 வருஷம் ஆகுமா?
0: ஆமாம்,
1: இது பெரியவங்க சொன்னது. அந்த கடைசி பல்லு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 50 வருஷம் ஆகியதான், என்னோட அனுபவம் இது, 50 வருஷம் ஆகியதான் அதை

0: பல்லு சரியாகணுங்கிறதுக்காக
1: பண்ணோம்.
0: பல்லு சரியாயிடுச்சா?
1: பல்லு கம்பல்சரி, பல்லு
0: இது கூட சேர்ந்து மற்றதெல்லாம் என்ன சரியாச்சு
1: என்ன? கரெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 50 வருஷம் பல்லு வளர்ச்சியாக பூர்த்தியாக இருக்க 50 வருஷம் ஆகுமா?
0: ஆமாம்.
1: இது பெரியவங்க சொன்னது. அந்த கடைசி பல்லு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 50 வருஷம் ஆகியில தான், என்னோட அனுபவம் இது, 50 வருஷம் ஆகியில தான் அதனோட வளர்ச்சி வந்தது, வெளியில் வந்தது. இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு வழி தாங்க முடியல, அந்த பல்லை எடுத்துடுறோம். இப்போ அந்த மாதிரி வழி வரையில் இந்த பவுடர் நீங்கள் வந்து இது இதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் தேவையில்லை. காலையில் நீங்கள் நார்மலாக போய் பேஸ்டில் பண்ணுறீங்க, அதுக்கு பதிலாக இதில் பண்ண போதும்.
0: பேஸ்ட்டுக்கு பதிலாக இந்த பல் பொடி
1: பண்ண போதும். இப்போ அந்த கடைசி பல் வழி சரியாகும். இப்போ எகிரு தேஞ்சிட்டே போதும் ஒருத்தவங்களுக்கு, கீழால அந்த பிரச்சனை சரியாகும். வாயில் ஸ்மெல் இருக்கும், அவங்க ஒருத்தருக்கு பக்கத்துல என்ன பேச முடியாது, அந்த மாதிரி ஸ்மெல் வரும். அப்புறம் பல்லு லேசா ஆடுது, பல்லு கூசுது, இந்த மாதிரி நிறைய
0: சொத்தை,
1: பல் சொத்தை
0: சேர்த்துக்கலாம்.
1: ஆமா, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்
0: பாத்தீங்கன்னா, சில பேருக்கு பிரஷ் பண்ணும் போதே ரத்தம் வந்துடும்,
1: 100% சரியாயிரும். அது நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை, இதெல்லாம் இதில் சரியாயிரும். எனக்கு இது தெரிஞ்சுக்க ரொம்ப வியப்பாக இருந்தது.
0: ஓகே, ரொம்ப அருமையாக பேசுனீங்க உங்களுடைய அனுபவங்களை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் உங்களை மென்மேலும் வளரணும்னு வாழ்த்துது. நன்றிம்மா.
1: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி. தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உழவர் அனுபவம் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் பற்றி இன்னும் நிறைய தகவல்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார், நிகழ்ச்சி தொகுப்பு கே. லக்ஷ்மி பிரியா.

0: ரெயின்போ எஃப்எம் 103 கோவையில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
1: மணி சம்பா சாப்பிட்டா நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லது, இது வந்து அகத்தியரோட குணப்பாடல் நான் படிச்சிருக்கேன். நான்
0: மரபு நெல் ரகங்களில் வட்டார ரகங்கள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயிகள் நந்தகுமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் பங்கேற்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

நேர்களே, 300.3 மீட்டர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய பகல் ஒளிபரப்பு யாவும் இத்துடன் இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு மாலை 5:30.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை நேர நிகழ்ச்சிகள் எளிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:30. திரை இசை கேட்கலாம். முதல் பாடல் ஊமை விழிகள் திரைப்படத்திற்காக மனோஜ் கியான் இசையில் எஸ் என் சுரேந்தர், பி எஸ் ரசிரேகா பாடியிருக்கும் பாடல்.

ஜனுக்கரிக்கிட்டு ஜனுக்கரிக்கிட்டு ஜனுக்கரிக்கிட்டு ஜனுக்கரிக்கிட்டு ஜனு

திரையிசையில் அடுத்தடுத்து ஒழித்த பாடல்கள். கண்ணே கனியமுதே திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி எஸ் சசிரேகா பாடிய பாடல். அதனைத் தொடர்ந்து செந்தூரப்புவை திரைப்படத்திற்காக மனோஜ் கே இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 5:50 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. அடுத்து வரும் பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருப்பது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று மாலையும் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் பெற்ற அறிவிப்பு: இன்று மாலை 6:40 முல்லைவனம், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், 7:25 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 கிசான் வாணி, செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்களின் உரை, தொடர்ந்து கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. பாக்கியத்து சாலிகா அவருடன் உரை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைக்காலம், 10 மணிக்கு அரங்கேசி நிகழ்ச்சியில் திருநாராயணபுரம் டி. ஆர். சந்திரசேகரன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம்.

நாளைய நிகழ்ச்சி நிரல் நாளை காலை 5:51 நிகழ்ச்சியில் ஆரம்பமாகும். 6 மணிக்கு குரலும் விளக்கமும், குரலின் 113 அதிகாரம் நடுவு நிலைமை. 6:10 இணைத்தானும் நலவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு கொஞ்சம் கிளி. 7:25 இன்று ஒரு தகவல். நாளை காலை 8 மணிக்கு சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். 8:30 மனம் விரும்புதே. 9 மணிக்கு அரங்கிசி நிகழ்ச்சியில் எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபாஷி வயலின், கே பி அனில்குமார் மிருதங்கம். 10 மணிக்கு போவோமா ஊர்கோளம். 10:30 கவிதையும் கானமும். நாளை காலை 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். பிற்பகல் 12:10 சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஜி. சுரேஷ்குமார் வயலின், டி. வி. சிவராமன் மிருதங்கம்.

இசை 6:40 முல்லை வனம். நாளை இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:15 திருவாரூர் மாவட்ட செய்திகள், 7:25 ஏறுமுறை நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து, 7:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியத்துறை பேராசிரியர் முனைவர் இ பரமேஸ்வரி அவர்கள். நாளை இரவு 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம். நாளை இரவு 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரேயஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். NC மாதவ் வயலின், வழங்கியம்மான் கே தியாகராஜன் மிருதங்கம். நிகழ்ச்சி இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் ஒளிபரப்பாவல நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நாளை பிற்பகல் 12:50 மெல்லிசைப்பாளர்கள். மதியம் 1:10 எண்ணுயிர் துளை நிகழ்ச்சியில் முதலில் வாங்க பேசலாம். நான் ரசிக்கும் உலகம். உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு வனவிகள் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்திய விடுதலை போராட்ட வீரர் வீரபெண்மணி லக்ஷ்மி சாகல் அவர்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் குறித்து தகவல் வழங்குவார் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் சப்லா இளம் பருவ பெண்களுக்கான நலத்திட்டம் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள். மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் ஒயில் கும்மி இடம்பெறும். நாளை மாலை 5:30

0: உண்மைய சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவர்ஜனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2005 ஆண்டு முதல் 2022 ஆண்டுக்குள் புகை மாசுவை 37% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். 50% மின் உற்பத்தி தூய்மை எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கிடைப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்தவும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பு நாடுகளுக்கு முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் செயற்குழு கூட்டங்களிலும் இதற்கான கலந்துரையாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா சமர்ப்பிக்கும் இது தொடர்பான ஆவணங்கள் உறுப்பு நாடுகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை, அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை புறவட்டச்சாலை பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய அரசின் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் சாலை அமைக்கும் பணிகள் 17,958 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் சேதுபந்தன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம், மவுண்ட் பூந்தமல்லி முதல் ஆவடி வரை மற்றும் மியாட் மருத்துவமனை முதல் முகலிவாக்கம் வரையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் 4

0: வழிப்பாதை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிறு துறைமுக பணிகளை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் படிப்படியாக பயணியர் படகு போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் இதற்கான நடவடிக்கைகள் சாகர மாலா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ வனத்துறையினருக்கு கிடையாது என்று கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சருக்கும் தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்களுக்குள் ஊழல் முறைகேடுகள் தொடங்கிவிட்டு தாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோஆப்டெக்ஸின் 10 விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்பமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கைத்தறி துணி விற்பனையை அதிகரிக்க உருவாக்கப்பட்ட கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டு வருவது கவலை அளிப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பு தடையாக இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள் முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. விசாரணை முடிவடைந்த நிலையில் மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட்டும் இருக்கக்கூடும்.
0: நாகை மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் மரக்கன்றுகள் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ள பயனாளிகளுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாக ஊராட்சி செயலர் திரு சக்திவேல் தெரிவித்தார்.
3: நாகை மாவட்டம் தேவூர் ஊராட்சி விபி ராம்ஜி திட்டத்துல நர்சரி கார்டன் பணி வளர்த்துக்கிட்டு பல வகையில நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா கொய்யா, பாதம், மாமரம், இளாமரம், புளியர் மரம், நாவல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல 10,000 மேற்பட்ட கண்ணுகளை வளர்த்து தினசரி மக்கள் வந்து விபி ராம்ஜி திட்டம் மூலியமா இந்த பணியை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நல்ல ஒரு ஊதியம் கிடைக்குது.
0: இந்த திட்டத்தின் மூலம் தங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருப்பது குறித்து பயனாளி திருமதி தனலட்சுமி மகிழ்ச்சி தெரிவித்தார்.
4: நாங்கள் தேவூர் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம். விபிஜி ராட்டி நாற்றாங்கல் பண்ணை உருவாக்கிக்கிறாங்க எங்கள் பஞ்சாயத்தில். அதில் வந்து தினசரி ஒரு 15 உறுப்பினர்கள் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். தினசரி கூலி வந்து 340 ரூபா எங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. இந்த நாற்றாங்கல் பண்ணை நாங்கள் உருவாக்குறதுனால மற்ற பஞ்சாயத்துகளுக்கு மரக்கணி எங்களால் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மத்திய கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம்.
0: மாவட்ட செய்திகள். வேலூரில் மாணவ மாணவியர் பங்கேற்ற போதைப் பொருட்கள்

0: களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன எரிவாயு தகன மேடை கட்டடத்தை ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவள்ளூரில் ஒருங்கிணைந்த எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு சார்பில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 8 வகுப்பறை கொண்ட கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறையில் உள்ள அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற தலைப்பில் மாவட்ட சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மியான்மரின் ஹெட் ஸ்டார் துசாரை வென்றார். 18 வயதான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலூர்க்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1-4-4-4-7 அழைக்கவும்.
2: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: நிகழ்ச்சி தொடர்கிறது.
7: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:42.
8: முதல் பாடல் நண்டு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மலேசிய வாசுதேவன் பாடியிருப்பது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: முல்லைவனத்தில் அடுத்து வரும் பாடல் நீங்கள் கேட்டவை. திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடியிருப்பது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: அடுத்து வரும் பாடல் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியிருப்பது.

வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேர்களை, நிமிஷ நொடிகளில் சட்டப்பேரவையில் இன்று சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல். ராமதாஸ், வாசிப்பவர் சுதாகுமரன்.
1: கர்நாடக மாநில வனத்துறையினர் 3 தமிழர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் பற்றிய சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை ஆகிய மானிய கோரிக்கை, மனிதவள மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கை ஆகியவை மீதான விவாதமும் அமைச்சர்கள் பதிலுரையும் இன்றைய பேரவை நடவடிக்கையில் குறிப்பிடத்தக்கவையாகும். கர்நாடக வனத்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் அந்தோணிசாமி, ஜான் பீட்டர், குமார் ஆகிய 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய திமுக உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன், கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு சம்பவம் அநியாயமானது என்றும், இதுகுறித்து மனித உரிமை ஆணையத்திற்கு புகார் செய்ய வேண்டும் என்றும், இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதோடு சம்பவம் குறித்து நியாயம் கிடைக்க தெளிவான நீதி விசாரணை நடத்த கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியபோது, கர்நாடக வனத்துறையினர் கொடுத்துள்ள தகவலில் உயிரிழந்த தமிழர்கள் மான் வேட்டையில் ஈடுபட்டதாகவும், தற்காப்புக்கு வனத்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தின் தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், 2 மாநில எல்லையில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என்றார். கர்நாடக சட்டப்பேரவையில் இதுகுறித்த விவாதம் நடைபெற்றபோது கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக கூறிய திரு எடப்பாடி பழனிசாமி, இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கூடுதல் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் பேசியபோது, உயிரிழந்த 3 தமிழர்களும் மேட்டூரிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்து சென்று கர்நாடக எல்லையில் வசித்து வருவதாக கூறினார். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தலா 10 லட்சம் ரூபாய் அளித்திருப்பதாகவும், கர்நாடக மாநில அரசு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கியிருப்பதாகவும் அம்மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தில் அந்த மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அறிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 15 லட்சம் ரூபாய் நிவாரணம் போதாது என்றும், 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் திரு கணேஷ்குமார் கேட்டுக் கொண்டார். காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் பேசியபோது, இந்த சம்பவத்தில் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும், தமிழ்நாடு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும், 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா பேசியபோது, இந்த சம்பவம் கொடூரத்தன்மை கொண்டதாக உள்ளது என்றும், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், வனத்துறை அதிகாரிகளை பணி நீக்கம் செய்து கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பேசும்போது, இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது கட்சி சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் தொடரக்கூடாது என்றும், தமிழர்களின் நலன் கருதி ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்றும், நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்து கர்நாடக மாநில எல்லையில் வாழ்ந்து வந்ததாக தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அப்பகுதியில் உள்ள 300க்கும் மேற்பட்ட தமிழர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதாக கூறினார். உயிரிழந்தவர்களின் உடற்கூறாய் பிறகு அவர்களது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும், அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர், இந்த சம்பவம் குறித்த கர்நாடக அரசின் விளக்கம் ஏற்கத்தக்கதல்ல என்றார். உலகத்தின் எந்த பகுதியில் தமிழர்களுக்கு இன்னல் ஏற்பட்டாலும் அவர்களுக்காக முதல் குரல் கொடுப்பவர் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் கூறிய கருத்துக்களுக்கு திமுக தரப்பில் பலத்த எதிர்ப்பு

கிளம்பியது. இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அமைச்சர் பேசிய கருத்துகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக தெரிவித்து, இதுபோன்ற கருத்துக்களை அமைச்சர் பேசக்கூடாது என்று அறிவுறுத்தினார். கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பேசும்போது அதற்கு தொடர்பில்லாத கருத்துக்களை பேசக்கூடாது என்று கட்சி கொறடாக்கள் உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கி சட்டப்பேரவையில் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து பொதுப்பணி நெடுஞ்சாலைகள் துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கைகளை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்மொழிந்தார். தொடர்ந்து மனிதவள மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு சரத்குமார் முன்மொழிந்தார். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து அத்துறையின் முன்னாள் அமைச்சர் திரு ஏவா வேலு பேசினார். திமுக ஆட்சிக் காலத்தில் தாம் பொறுப்பு வகித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டார். அப்போது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு, மானிய கோரிக்கைக்கு அமைச்சர் பதில் து போல பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய திரு ஏவா வேலு புராதன கட்டிடங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கோவையில் தந்தை பெரியார் பெயரிலான நூலகத்தின் 95% பணிகள் முடிந்துவிட்டதாகவும், கடந்த 3 மாத காலமாக தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் பணிகள் தொடரவில்லை என்றும் குறை கூறினார். பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள முதலமைச்சர் விரைவில் கோவை நூலகத்தை திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சென்னை அண்ணா சாலையில் சென்னை மாநகராட்சியில் திமுக பொறுப்பு வகித்தபோது பிரதமர் நேருவை அழைத்து காமராஜர் சிலையை திறந்த பெருமை திமுகவுக்கு உண்டு என்றும் அவர் கூறினார். காமராஜர் மீது திமுகவுக்கு உள்ள பாசம் நட்பு யாருக்கும் குறைந்ததில்லை என்று விளக்கம் அளித்த திரு ஏவா வேலு, முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திற்கு முதலமைச்சர் என்ற பொது பெயரை மாற்றி காமராஜர் பெயரை வைக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்று கேட்டார். இதுபோல திட்டங்களுக்கு பெயரை மாற்றி அமைப்பது புதிதல்ல. திமுக ஆட்சியிலும் பெயர் மாற்றம் நடந்திருக்கிறது. அம்மா கிளினிக் என்ற பெயரை முதலமைச்சர் கிளினிக் என்று மாற்றப்பட்டுள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திரு ஏவா வேலு, அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் குறித்து என்ன முடிவை அரசு எடுத்துள்ளது என்பதை விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் அறை மாற்றம் குறித்து நடைபெற்ற டெண்டர் விவகாரம் தொடர்பாக அவர் கேள்வி எழுப்பியபோது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு, டெண்டர் இதுவரை இறுதி செய்யப்படவில்லை என்றும், பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி தவறானது என்றும், முதலமைச்சர் அறை மாற்றம் என்பது தற்காலிகமானது என்றும் விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் எளிமையானவர் என்றும், அறை மாற்றத்தை தனக்காக அவர் செய்யவில்லை என்றும், தன்னுடன் பணியாற்றும் அதிகாரிகளுக்காகவும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் வசதிக்காகவே முதலமைச்சர் அறை மாற்றம் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு தொலைநோக்கு திட்டத்துடன் செயல்படுவதாகவும், புதிய நிர்வாக அணுகுமுறையுடன் செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். உயர் அதிகாரிகளுடன் அவ்வப்போது முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபடுவதற்கு வசதியாக இந்த மாற்றத்தை கொண்டுவர வேண்டிய கட்டாயம் உள்ளதாக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். அடுத்து பேசிய தாவேக உறுப்பினர் திருமதி தஹீரா பானு பேசியபோது, கட்சிக்கொடி நிறத்தில் தான் உடை அணிந்திருப்பது தனது அடையாளம் என்றார். ஆம்பூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்றார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன் பேசியபோது, நெய்வேலியை சுற்றியுள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 3% சிஎஸ்ஆர் நிதி தர வேண்டும் என்று நிர்வாகத்தை வலியுறுத்த வேண்டும் என்றார். காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் பேசும்போது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை தந்தவர் என்று முதலமைச்சரை பாராட்டினார். இருமொழிக் கொள்கையை பாதுகாப்பதிலும், மாநில நலனுக்காக மத்திய அரசிடமிருந்து போதுமான நிதியை பெற்றுத் தருவதிலும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களை மாற்றும் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு நீட் தேர்வை ரத்து செய்யாதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். மீனவர்கள் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். குளிச்சல் தொகுதியில் குடிநீர் பிரச்சினையை போக்க வேண்டும் என்றும் திருமதி தாரகை கத்பட் கேட்டுக்கொண்டார். பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார் பேசிய போது, நீண்ட காலமாக கிடப்பில் இருந்து வரும் மறைந்த கோவிந்தசாமி கனவு கண்ட நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றார். விக்கிரவாண்டி தொகுதியில் 110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக உறுப்பினர் திரு மெய்யநாதன் பேசிய போது, கடந்த 5 ஆண்டுகளில் 6689 விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக 215 கோடி ரூபாய் வழங்கியதாக பெருமிதத்துடன் கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு
ஸ்மார்ட் வாட்ச் வழங்க வேண்டும் என்றும், விடுதியில் குளிர்சாதன வசதி செய்து தர வேண்டும் என்றும், சென்னை, திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட மண்டலங்களில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்க வேண்டும் என்றும், மினி ஸ்டேடியம் திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். செமஞ்சேரியில் சர்வதேச விளையாட்டு நகரம் அமைக்கப்பட்டது என்றும், சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி அதில் 98 பதக்கங்கள் பெற்று தமிழக

0: இரண்டாவது இடத்தை பிடித்ததையும் திமுக அரசின் சாதனையாக அவர் தெரிவித்தார். அப்போது பேரவைத் தலைவர் திரு ஜெய் சி டி பிரபாகர் குறுக்கிட்டு 29 கோடி ரூபாய் செலவில் உலக செஸ் போட்டியை தமிழகத்தில் நடத்தியவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்பதை சுட்டிக்காட்டினார். விவாதத்தில் திரு சதீஷ் கிறிஸ்டோபர் தாவேகா, திரு செல்லசாமி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திரு கௌதம் திமுக, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக, திரு எஸ் காமராஜ் அமமுக, திரு மணி அஇஅதிமுக ஆகியோர் பேசினர். விவாதத்திற்கு அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு சரத்குமார் ஆகியோர் பதிலளித்தனர். பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் சுமூகமாக முடிவடைந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுதா குமரன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருவிளங்காடு ஊராட்சி ஒன்றியம் கலாம்பாக்கம் ஊராட்சியில் சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்து கிராம பொதுமக்களிடம் கலந்துரையாடி பேசினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 526 ஊராட்சிகளிலும் சுதந்திர தினத்தை ஒட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கிராம சபையின் முக்கிய நோக்கம் ஊராட்சியில் என்ன வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்றுள்ளது, மேலும் நடைபெற வேண்டிய வளர்ச்சி பணிகள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கூட்டமாகும். மேலும் மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இம்மாத இறுதி வரைக்கும் எடுக்கப்படும். கணக்கெடுப்பாளர் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதிலை கூற வேண்டும். வசிக்கும் வீட்டின் தன்மை என்ன, அதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் போன்ற கேள்விகள் கேட்கப்படும். இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பில் விவரமாக கேள்விகள் கேட்கப்படும். வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை வயதில் இருக்கிறார்கள், என்ன படித்திருக்கிறார்கள், என்ன வேலை போன்ற கேள்விகள் கேட்கப்படும். மக்கள் அதற்குரிய சரியான தகவல்களை கொடுக்க வேண்டும். கணக்கெடுப்பின் அடிப்படை இந்த விவரங்களை வைத்து ஊரில் மக்கள் தொகை என்ன, வசதியானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது பொறுத்து அரசு திட்டங்களை செயல்படுத்தும். வரும் தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி மற்றும் பொருட்கள் கிடைக்க முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை போரூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக அரசின் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் ரேஷன் அட்டைதாரர்களின் தரவுகளில் இருந்த வேறுபாடுகள் சரி செய்ய துறை சார்ந்த அதிகாரிகளை டெல்லிக்கு அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும், பொதுமக்களுக்கு தரமான அரிசி மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்பதே அரசின் முதன்மை நோக்கம் என குறிப்பிட்ட அவர்,
2: அதாவது போன காட்சி காலங்களில் நம்மளோட அனுப்பியிருக்கோம் பேசி அந்த மேட்சிங் ஆஃப் டேட்டா பிஹெச்எஸ் காஸ்ட் மேட்சிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. இன்னொரு 1 or 2 months சரி பண்ணி தீபாவளி மந்த்லேருந்து முறையான தரமான அரிசி எல்லா மக்களும் கிடைக்கும் முறையில் வழி செய்து.
1: திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆலாடு கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா 522 பயனாளிகளுக்கு பட்டா, மின்னணு குடும்ப அட்டை, வேளாண்மை இடுபொருட்கள், காதொலி கருவிகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை ₹10,30,00,000 மதிப்பீட்டில் வழங்கி பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட அரங்குகளை பார்வையிட்டு விவரங்களை கேட்டறிந்து பொதுமக்களுக்கு திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கலந்துரையாடி பேசினார். திருவள்ளூரில் போதையில்லா தமிழ்நாடு உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா மாணவர்களுடன் எடுத்துக்கொண்டதை தொடர்ந்து விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதியேற்பு நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் விழா திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அவர்கள் வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளுக்கான குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. சார் ஆட்சியர் அப்துல் ராசிக் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளையும் புகார்களையும் முன்வைத்தனர். பொன்னேரி சுற்று வட்டார பகுதியில் தொடர் வறட்சி காரணமாக நெற்பயிர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெற்பயிருடன் வந்து கோரிக்கை வைத்தனர். திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அங்கத்தினர்களாக உள்ளவர்களின் ஆதார் எண் இணைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை

0: நிர்வாக குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் கூட்டுறவு சங்க தேர்தலில் வாக்களிக்க தகுதி உள்ள அங்கத்தினராக இருக்க வேண்டுமெனில் ஆலையில் அங்கத்தினர்களாக உள்ளவர்களின் ஆதார் எண் ஏற்கனவே பெயரேட்டில் உள்ள அங்கத்தினர்களின் விவரங்களுடன் இணைக்கப்பட வேண்டும். எனவே கரும்பு விவசாயிகள் தங்களது ஆதார் எண்களை அந்தந்த கோட்ட அலுவலகத்தில் பணிபுரியும் களப்பணியாளர்களிடம் உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் உள்ள வி எம் நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்ககம் சார்பில் தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கும் விதமாக பள்ளி மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்கத்திற்கான மாத்திரைகளை வழங்கினார்.
1: இதுவரை இடம்பெற்றது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கை விரல் ரேகை பதிவு, கருவிழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் காவல்துறை தலைவர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் ஆகியோர் அடங்கிய உயரதிகாரமிக்க குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மாலியா பக்ஷி, திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் அரசு மற்றும் இதர தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு நாளை இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளது. நாகாலாந்து மாநிலம் திமபூர் தீரகான் இடையான குழாய் வழி எரிவாயு விநியோக திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் அம்மாநிலம் வடகிழக்கு மற்றும் தேசிய எரிவாயு தொகுப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் வளர்ச்சி இயந்திரமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிவாயு சார்ந்த பொருளாதார வளர்ச்சி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த இணைப்பு மூலம் ஜோர்கத்திலிருந்து தினந்தோறும் 100,000 கனமீட்டருக்கும் அதிகமான எரிவாயு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படுவதுடன் ஆண்டுதோறும் 700 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறைக்கு தேவையான இலகுரக போர் விமானம், இலகுரக ஹெலிகாப்டர்கள், ரேடார், செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட 405 முக்கிய உபகரணங்கள் இனி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தித்துறை தெரிவித்துள்ளது. இந்த தளவாடங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ள அத்துறை இதன் விவரம் ஸ்ரீஜன் டிஃபென்ஸ் .gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சாதனத்திற்கும் உள்நாட்டு உற்பத்திக்கான உத்தேச காலக்கெடுவும் நிர்ணயம் து. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறை

0: கூறியுள்ளது. பிரதமரின் 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் தொலைநோக்கு திட்டம் நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பரனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் பெண்கள் சுயவேலைவாய்ப்பு பெறுவதற்கு மத்திய அரசு 13,461 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கான அதிகாரம் ராஜஸ்தானில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், ராஜீவிகா திட்டத்தின் கீழ் 32 லட்சம் பெண் தொழில் முனைவோர் லட்சாதிபதியாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன்கள் மாநிலத்தில் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாடு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து தொடர்பாக எந்தவொரு உத்தரவையும் வெளிநாடுகள் பிறப்பிப்பதற்கு உரிமை இல்லை என்றும் கூறியுள்ளது. ஈரான் மீது விதிக்கப்படும் தடைகளுக்கு எதிராக போராட தாங்கள் தயாராக இருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் திரு முகமது காலிபாப் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள நியாஸ் தீவில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. தெற்கு நியாஸ் தீவின் தென்கிழக்கே 147 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் புவி இயற்பியல் ஆய்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் பெரிய அளவில் சேதமோ உயிரிழப்போ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானை மருத்துவ சிகிச்சைக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிஃபா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, இம்ரான்கானின் உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலும், மருத்துவ சிகிச்சையை அவர் தடையின்றி பெற வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்தனர். அரசியல் சாசன ரீதியாக திரு இம்ரான்கானுக்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் கல்வி கற்றதன் மூலம் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: எதிர்கால இந்தியாவை கல்வி அறிவு மிக்கவர்களாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பிஜப்பூர் மாவட்டம் ஹிரோலி பகுதியில் அரசு பள்ளியை கோண்டு இன மலைவாழ் பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்காக நடத்தி வருகிறது. இந்த பள்ளியில் கணிதம், பொது அறிவு, கையெழுத்து பயிற்சி ஆகியவை பயிற்றுவிக்கப்படுகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் அவற்றை நக்சலைட்டுகள் பல்வேறு தாக்குதல்கள் மூலம் தகர்த்துவிட்டனர். இதனால் மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் அடிப்படை கல்வி கூட பயில முடியாமல் தவித்து வந்த நிலையில் துப்பாக்கியின் பிடியிலிருந்து கல்வியை மீட்டு மலைவாழ் பழங்குடியின குழந்தைகளின் கைகளில் மத்திய அரசு ஒப்படைத்துள்ளது. நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் மனம் திருந்தி வாழும் நக்சலைட்டுகளின் குழந்தைகள் இந்த பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு மதிய உணவு பள்ளியிலேயே வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஹிரோலி பகுதிக்கான மாற்றம் கல்வி வாயிலாக தொடங்கியுள்ளது. இதேபோன்று பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள 250க்கும் மேற்பட்ட இடங்களில் அரசு பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கான கல்வி பயணம் மாற்றத்தை நோக்கி தொடங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தலை சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான அர்ஜுனா விருதுக்கு பேட்மிண்டன் வீராங்கனைகள் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்ட 17 பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுபெரும் கால்பந்து வீரரான அருமை நாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பர்வீர் சிங் குத்துச்சண்டை

பயிற்சியாளர் சோட்டோலால் யாதவ், துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளர் நேகா நந்தகுமார் சவான் ஆகிய மூவருக்கு துரோணாச்சாரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மல்யுத்த வீரர் வீரேந்தர் குமார், குத்துச்சண்டை வீரர் தர்மேந்திர சிங் யாதவ் ஆகியோர் வாழ்நாள் சாதனைக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு மேம்பாட்டிற்காக பாடுபட்ட அமைப்பிற்கான ராஷ்டிரிய கேல் புரஸ்கார் விருது புனேயைச் சேர்ந்த ராணுவ பாராலிம்பிக் பிரிவுக்கு வழங்கப்படவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் 7:26. நாம் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு குவிண்டாலுக்கானது பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனிவிரலி 16,777 அதிக விலையாகவும், குறைந்த விலை 12,006, தனிக்கிழங்கு அதிக விலை 16,030, குறைந்த விலை 11,569, ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி 17,449, குறைந்த விலை 14,219, மஞ்சள் தனிக்கிழங்கு 16,459, குறைந்த விலை 13,899, ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனிவிரலி 17,399 அதிக விலைக்கும், குறைந்த விலையாக 13,131, மஞ்சள் தனிக்கிழங்கு 16,199 அதிக விலைக்கும், குறைந்த விலை 11,069 விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வரும் 20/8/2026 அன்று காலை 10 மணி அளவில் ஆடு வளர்ப்பு என்ற தலைப்பில் பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுக்குள்ள ஆடு வளர்ப்பு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்று பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 0421-2248-524 என்ற தொலைபேசி எண்ணை, அலுவலக நாட்களை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்பு கொள்ளுமாறு பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்பார்க்கப்படும் வானிலை: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33°C குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில: மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான

0: கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8 முதல் 10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கால் அமைக்கவும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் கரு உருவாகும் நிலையில் உள்ள குறுகிய கால நெல் பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சாழ்முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகளுக்கு வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பன் டெசின் அல்லது மான்கோசெவ் போதுமான அளவு கலந்து தெளிக்கவும். மழையுடன் காற்றின் வேகமும்
1: 7:30 ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படிண்ணே?
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: முத்தழகு, என்ன புள்ள, சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சுதா?
7: அட வாங்கக்கா, வாங்க வந்து உட்காருங்க, தண்ணி கொண்டார.
6: அதெல்லாம் வேணாம்ல, நான் என்ன 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா வரேன், இதோ பக்கத்து வீட்டிலேருந்து வரேன்.
7: அக்கா, பக்கத்து வீடோ இல்லை 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வீடோ எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்ததும் தண்ணி கொண்டாந்து கொடுக்கறது தான் நம்ம வழக்கம்.
6: அதெல்லாம் நல்லா தான் பேசுகிற, இருந்தாலும் இப்போ எனக்கு வேணாம், வேணும்னா நானே கேட்குறேன். ஆமாம், காலையில் என்ன உங்கள் வீடே ஒரே போர்க்களமாக இருந்துச்சு, அப்பவே வரும்னு தான் இருந்தேன். எங்க வீட்டில் எல்லாம் அவசர அவசரமா வேலை கிளம்பிட்டு இருந்தாங்க, அதான் அப்புறமா வருவோம்னு விட்டுவிட்டேன். ஏன் முத்தழகு, என்ன விஷயம்?
7: அக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? எல்லாம் என் பையன் சீனு பண்ற வேலை தான்.
6: ஏன் முத்தழகு, சீனு என்ன பண்ணா? அந்த புள்ள இருக்கிற இடமே தெரியாது, காலேஜுக்கு போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. நல்ல புள்ளையாச்சே, அந்த புள்ள என்ன பண்ணா?
7: நீங்க தான் மெச்சுக்கணும், அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார் வீட்லேயும் நாய்க்குட்டி வளர்க்குறாங்களாம், அதனால அவனுக்கும் வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சான். நானும் வளர்க்க போறேன்னு நேத்திலிருந்து ஒரே நச்சரிப்பு.
6: அட முத்தழகு, அவ்வளவுதானே? இதுக்கா நீ இம்புட்டு அலப்பற பண்ற? என்னமோ ஏதோ பெரிய குத்தங்குறம் பண்ணிட்ட மாதிரி பேசுற. நாய்க்குட்டி தானே வளர்க்கணும்னு ஆசைப்படுறான்.
7: அக்கா, என்ன நீங்களும் விவரம் புரியாம இப்படி பேசுறீங்க? வாயில்லா ஜீவன்களை வளர்க்கணும்னா சும்மாவா? எம்புட்ட கவனமா பாத்துக்கணும் தெரியுமா? முதல்ல அதுக்கு ஏத்த இட வசதி வேணும்.
6: முத்தழகு, நீ சொல்றதெல்லாம் சரிதான் புள்ள, உன் வீட்டுல இருக்கிற இட வசதிக்கு தகுந்தாற் போல நாய்க்குட்டிய தேர்வு செஞ்சு வளர்த்துட்டா போச்சு.
7: என்னக்கா சொல்றீங்க?
6: ஆமா முத்தழகு, நாய்கள்ல பல இனங்கள் இருக்கு, நமக்கு வளர்க்கறதுக்கு ஏத்தா போல இருக்கிற ரகத்தை தேர்வு செஞ்சுக்கலாமே.
7: அப்படியா சொல்றீங்க? அக்கா, கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன்.
6: சொல்றேன் முத்தழகு, ஆனா நான் இல்ல, இவங்க சொல்லுவாங்க கேளு.
7: யாருக்கா?
6: செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் பத்தி

0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
1: நம்ம எப்பவுமே நாய்க்குட்டி வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முடிவுகளை நம்ம எடுத்துக்கணும். என்ன முடிவுகள்னா, நம்மளால ஒரு 7-8 வருஷத்துலேருந்து 10-15 வருஷம் வரைக்கும் அதுக்கான தகுந்த நேரம் தினமும் செலுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவை நீங்கள் எடுக்கணும். அப்படி உங்களால் 10 வருஷத்துக்கு தினமும் நான் நேரம் செலுத்தி பார்த்துக்குவீங்கன்னா அது கரெக்ட். அதே மாதிரி குட்டிகள் நிறைய இனங்கள் இருக்குது, ஜெர்மன் ஷெப்பர்ட், லேபர்டார், பக்கு, ஷீசு, அந்த மாதிரி நிறைய இனங்கள் இருக்குது. எதை நம்ம வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான முடிவாக இருக்கும். அது எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற இடம் அளவு வச்சு முடிவு பண்ணணும். தனி வீடு, நிறைய விளையாடுற கடை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல பெரிய நாய்கள் லேபர்டார், ஜெர்மன் ஷெப்பர்ட் போன்றவற்றெல்லாம் அங்கே வாங்கி வச்சுக்கலாம். இன்னும் நிறைய பெரிய பங்களாக்கள் அளவுக்கு இடம் வச்சுருக்குறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நாட்டு நாய் இனங்கள் நம்ம கன்னி, கோம்பை, சிப்பிப்பாறை, ராஜபாளையம் இதெல்லாம் வாங்கிக்கலாம். நாட்டு நாய் இனங்கள் வந்து என்றைக்குமே மிகச்சிறந்த இனங்களாக இருக்குது. காரணம், நம்ம கிளைமேட்டை தாங்கி வளர்கிற நாய்கள். இப்போ இதே சைபீரியன் எஸ்கியோ, ஜெர்மன் ஷெப்பர்டோ நம்ம ஊரில் வச்சுருக்கிற சமயத்தில் வெய்ய காலங்களில் ரொம்ப மூச்சு வாங்கும், ஏன்னா அதுக்கு முடி அதிகம். நாய்களுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை வந்து, மனுஷன் மாதிரி தோல் வழியாக வேக்காது, வியர்வை வந்து எல்லா வெப்பத்தையும் சூட்டையும் அது வாய் வழியாக மூக்கு வழியாக தான் வெளியில் கொண்டு வரும். அப்போ சூடான உடம்பு பூரா சூடாக இருந்து எல்லா காற்று மூக்கு வழியாக வரும்போது மூக்கில் இருக்கிற ரத்த குழாயெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக போயிடும், ரத்த குழாய் உடையறக்கும் வாய்ப்புண்டு. அதனால தான் சில சமயம் பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டு, இப்போ டாபமேன், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் மூக்கில் சில சமயம் ரத்தமே வரும். அது மாதிரி மூக்கில் ரத்தம் வருதுன்னா ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு சூடு தாங்க முடியலைங்கிற ஒரு காரணம், இன்னொன்று இந்த உண்ணிகள் உடம்புல இருந்துச்சுன்னா அந்த உண்ணிகள் மூலமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம இட தேவையை வச்சு தான் இனங்களை இது பண்ணணும். சின்ன வீடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப குட்டியான சைஸ் உள்ள நாய்கள், நம்ம பக் டாக் அப்படிங்கிறது, ஷீசு, இந்த மாதிரி நம்ம பொமரேனியன், ஸ்பிட்ஸ் அப்படிங்கிற டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதே அடுக்குமாடிக்கு நம்ம வாங்கிட்டு போகணும் அப்படின்னாலும் அது ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற டாக்ஸ் அதில் வச்சுக்கணும். மெயினாக பக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு டாகு, அந்த மாதிரி டாக். ஆனால் பக் டாகில் என்னென்னா பராமரிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம், அது தோல் மடிப்புகள் நிறையா இருக்கிறதுனால முகத்தில் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும், ரொம்ப நல்லா பராமரிக்கணும், தினமும் தோலை வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதுதான் அப்பார்ட்மெண்ட்டில் டாக் வளர்த்துறதுல பெரிய விஷயம். அதே மாதிரி என்ன ப்ரீடு நீங்கள் வாங்குறீங்கன்னு முடிவு பண்ணிடுறீங்க. இப்போ ஜெர்மன் ஷெப்பர்டு வாங்குகிறோம் அப்படின்னா, ஜெர்மன் ஷெப்பர்டு வந்து ஒரு ரொம்ப முடி நீளமாக இருக்கிறது ஒரு நாய். ஸோ நம்ம கூந்தல் எப்படி பராமரிக்கிறோமோ அது மாதிரி கூந்தல் அதுக்கும் நாயோட முடிக்கும் தினமும் பராமரிப்பு கொடுக்கணும். அதை யோசித்து அந்த இனத்தை வந்து எடுத்துக்கணும். வலைதளத்தில் நிறையா விளம்பரங்கள் இருக்கலாம், அதை கவர்ச்சிகரமான இது இருக்கும், அதை நம்பி நீங்கள் வாங்கக்கூடாது. உங்களால் வார வாரம் அதுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசித்து நாய்களை தேர்ந்தெடுத்து வாங்கணும். வழிகாட்டுதலுக்காக கால்நடை மருத்துவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு வாங்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரி எங்கள் வீடு இவ்வளோ அளவு தான் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி மார்னிங் போனால் ஈவினிங் தான் வருவோம், ரெண்டு பேரும் நாங்கள் ஒர்க்கிங் கப்பல் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த டாக் பெட்டர் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு வாங்கணும். ஏன்னா நம்ம காலையில் போயிட்டு ஈவினிங் வர்றதுக்குள்ளே ரொம்ப போர்டத்தில் இருக்கும், நிறையா கடிக்க ஆரம்பிக்கும், சில சமயம் சோஃபாவெல்லாம் கடிச்சு போட்டுரும். இதுகளெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், அதுக்கு தகுந்த இனங்களை தேர்வு பண்ணணும். ஆனால் இதில் நம்ம நாட்டினத்துக்கும் அயல் இனங்களுக்கும் உள்ள வித்தியாசம், நம்ம ராஜபாளைய, கோம்பை, கண்ணி இதுகளெல்லாம் முடிஞ்சளவுக்கு வீட்டுக்கு வெளியே இருக்க பார்க்கும், அது ரொம்ப சிறந்தது. யார் வந்தாலும் போனாலும் அது பார்த்துக்கிட்டு அமைதியாக வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே இருந்துட்டுருக்கோம். மற்ற நாய்கள் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கும், அதனால் அதையும் நம்ம யோசித்து தான் பண்ணணும். எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் உடனே நெட்டில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம், இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி உடனே ஒரு நாய் அழகாக இருந்துச்சுன்னா ஓடி வாங்கறதுக்கு பார்க்குறோம். அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பர்ச்சேஸ் அப்படிங்கிறது, எமோஷ்னல் பர்ச்சேஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம யோசித்து பர்ச்சேஸ் பண்ணக்கு முடிவு எடுக்கணும். எப்படி வாங்கணும்னா, உங்களோட நண்பர்கள் யாராவது நாய் வச்சுருக்காங்க, குடும்பத்தில் உறவினர்கள் யாராவது வச்சுருக்காங்க, அந்த நாய்கள்ட்டிருந்து குட்டி போட்டால் நம்ம எடுத்துக்க முடியுமா, அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் யாராவது ஏற்கனவே நாய் வளர்த்துறவங்க அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து இவங்கள்ட்ட வாங்கினா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பண்ணணும். நம்பகமான ஒரு ரொம்ப வருஷம் உங்களுக்கு அந்த ஒரு விற்பனையாளர் தெரியுது, அவங்க மூலம் நீங்கள் வாங்கினீங்கன்னா குட்டிகள் வந்து நல்லதாக இருக்கும். அதை விட முக்கியம், இப்போல்லாம் பார்த்து நிறைய இடங்களில் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் தத்தெடுப்பு எப்படி அடாப்ஷன் அப்படிங்கிறது நிறைய பண்ணுறாங்க. அதுகளையும் சில ரொம்ப நல்ல நாய்கள்லாம் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் தத்தெடுத்து வளர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு வருஷம் வளர்ப்பாங்க, அதுக்கு முறை அவங்களால முடியாது, கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து இன்னொரு

ரேட்டு கிடைக்காது. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் போய் அதை தத்தெடுத்து உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மறுவாழ்வு நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல தரமான நாய் வந்ததும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குட்டி வாங்குறதுக்கு முன்னாடி தடுப்பூசிகளை செக் பண்ணுங்கள். எல்லா உங்கள் விற்பனையாளர் அல்லது நண்பர் கொடுக்குறாரு அப்படின்னா மூணு தடுப்பூசி போட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. அதுக்கான சுகாதார பதிவேடை வந்து வாங்கிக்கோங்க அவங்கள்ட்ருந்து, அதை செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு பிறகு பண்ணுங்கள். அடாப்ஷன்லேயும் அதே மாதிரி தான், தடுப்பூசி போட்டிருக்கா, தத்தெடுக்கும் போது தடுப்பூசி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். போடலை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாக கால்நடை மருத்துவர்கள்ட்ட போய் தடுப்பூசி, குறைந்தபட்சம் ரெண்டு தடுப்பூசி, இந்த வெறிநாய் தடுப்பூசியும் இந்த டிஸ்டம்பர் பார்வை தடுப்பூசியும் போட்டிருக்கணும். அதே மாதிரி அதுகளுக்கான பொருள் வாங்கிட்டு வரணும். குட்டி வாங்கிட்டு வரோம், ஏதோ இல்லை ஒரு 7 மாதம் ஆன ஒரு அடாப்ஷன் டாக் வீட்டுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அதை பராமரிக்கிறதுக்கான பொருள்கள் வாங்கணும். இந்த பொருள்கள் எங்கே கிடைக்கும்? நகர்ப்புறங்களில் நிறைய இடங்களில் இப்போ பெட் ஷாப் அப்படிங்கிற கடைகள் வருது, அப்புறம் வணிகத்தலங்கள்லேயும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீங்கள் வாங்கும்போது நல்ல தரமான பொருளாக, இப்போ கூண்டுகள்லாம் வாங்குறீங்கன்னா அந்த நுனியிலெல்லாம் சார்பாக இல்லாமல் குட்டிகளை கிழிக்காத அளவுக்கு செக் பண்ணி எடுக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி பிளாஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் டாய்ஸ் இருக்கணும். அது கடித்து உடஞ்சிருச்சுன்னா இந்த பிளாஸ்டிக் உள்ள வயிற்றுக்குள்ளே போயிடும், அது கீறிடும். ஸோ இந்த தரமான பொருளை பரிசோதித்து வாங்குறது நல்லது. அதுக்கு தான் நம்ம நேரில் போய் வாங்கணும், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பயிற்சி கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அவங்க வந்து உங்கள் டாகை நல்லா பார்த்துக்குவாங்களா, அவங்க நல்ல பயிற்சி அளறாங்க, அதை அறிஞ்சு பண்ணுங்கள். சில பேர் வந்து நான் நிறையா நாய் பயிற்சி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க, அதனால் அவருக்கு அனுபவம் அதிகம், அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. நாய் வந்து அன்பால் பயிற்சி கொடுக்குற பயிற்சியாளர்கிட்ட கற்றுக்குச்சுன்னா அது ரொம்ப நல்ல நாயாக இருக்கும். சில பேர் பனிஷ்மெண்ட் மூலம் பயிற்சி பண்ணாங்கன்னா அந்த டாக்ஸ்க்கு மன அழுத்தங்களோடு இருக்கும், அதனால் அதை வந்து யோசித்து தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த குட்டிகள் விற்கிறது ஒரு பக்கம் ஒரு தொழிலாக வளர்ந்துட்டுருக்கிறது, அதை வாங்கி இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்குற ஒரு மீடியேட்டர் அந்த தொழிலும் அதிகமாக வளர்ந்துட்டுருக்குது. இப்போ இதில் வந்து குட்டிகளை சார்ந்தே மிகச்சிறந்த தொழில்கள் போயிட்டுருக்குது. ஒன்று அந்த குட்டிகள் விற்கிறது, அப்புறம் அதுக்கு தகுந்த சேவை கொடுக்கறது, உதாரணம் பயிற்சி கொடுக்கறது, இன்னொன்று இந்த பொருள்கள் குட்டிகளுக்கு தேவையான டாய்ஸ், பிளே டாய்ஸ், அதை விற்கிறது ஒரு மிகப்பெரிய தொழிலாக இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் இப்போது இந்த பெட் ஷாப்போ நடத்துகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன இளைஞர்கள், சின்ன வயசு இளைஞர்கள், பெண்கள், அதே மாதிரி பணி ஓய்வு பெற்றவர்களும் இதை நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன தொழில், வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம், வருமானமும் நிறையா இருந்துகிட்ருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த குட்டிகள் வளர வளர இதுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணுன்ற ஆசை அதிகமாகிடுது. இந்த அலங்காரம் பண்ணுற தொழில் வந்து இப்போது நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்குது. நம்ம ஆங்கிலத்தில் அது க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பெட்ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழிலும் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்குது. உங்களுக்கு நல்ல திறன் வாய்ந்த, நல்லபடியில் குட்டிகளை குளிப்பாற்றி அதுக்கு அலங்காரம் பண்ணுற அளவுக்கு திறன் வாய்ந்த தொழிலாளர்களை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன நிறுவனமாக நீங்கள் தொடங்கி நடத்துனீங்கன்னா மிகச்சிறந்த வருமானம். இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு டவுன் இருக்குது அப்படின்னா அந்த டவுனில் இருக்கிற எல்லா டாக்ஸ்க்கும் ஒன்று ரெண்டு கடைகள் கூட கிடையாது. இப்போது நீங்கள் அந்த மாதிரி க்ரூமிங் அல்லது ஸ்பெட்ஸ்பா ஒரு சென்டர் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அந்த டவுனுக்குள்ளே எல்லாத்துக்கும் அது சேவையாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருமானமாகவும் அது அமையும். அதே மாதிரி தீவனம், இப்போ நிறைய வணிக ரீதி தீவனங்கள் வருது, சில பேர் அவங்களே தயாரித்து சின்ன சின்ன பொட்டலங்களில் கொடுக்குறதும் பண்ணுறாங்க, அதையும் நீங்கள் வாங்கி சந்தைப்படுத்துறது நல்லது. இப்போ நீங்கள் வந்து வலைதளங்கள் ஏன் நம்ம போகிறோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த பொருள் எங்கே கிடைக்கும்னு தெரியாது, அதனால் வலைதளம் மூற போகிறோம். அது தப்பில்லை, தெரிஞ்சுக்கிறது தப்பில்லை, தெரிஞ்சுக்கிட்டு அதை உறுதிப்படுத்திக்கணும் அது நம்பகமான பொருளா அப்படிங்கிறத பண்ணணும். வலைதளங்கள் மூலம் இன்னொரு முக்கியமான இது, நீங்கள் உங்கள் குட்டிகளோட புகைப்படங்கள், ஃபோட்டோகள், நம்ம டாகு பப்பியோட ஃபோட்டோ போடும்போது அது ரொம்ப அதிகமான மக்களை சென்றடையுது. அப்போ என்னாகும், உங்கள் குட்டிகளை பார்த்து யார் வேணாலும் உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு குட்டிகளை வாங்கிக்கலாம். ஸோ அந்த விற்பனை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுல இந்த டிஜிட்டல் தளங்கள் ரொம்ப நல்லா திறனோடு பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய டிஜிட்டல் தளங்கள் இருக்குது, அது ஒவ்வொருத்தரோட வசதிக்கு தகுந்த மாதிரி தளங்களை பயன்படுத்தலாம். ஆனால் நம்பகமான தன்மை இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பண்ணிக்கணும். நேரடியாக விற்கிறதுல என்ன நல்லது அப்படின்னா உங்களுக்கும் ஒரு நம்பகத்தன்மை, இன்னொரு அந்த குட்டி உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நாங்கள் இவங்க வீட்டில் வாங்கினோம், இல்லை இந்த நண்பர்கிட்ட வாங்கினோம், இது ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த நம்பகத்தன்மை தான் வந்து நேரடி விற்பனையில் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம் நாய்க்குட்டிகள் வளர்ப்பில். டிஜிட்டல் தளங்களில் வாங்கிறது ஈஸி பை, ஆனால் செல்லப்பிராணி நேராக வாங்கிறது நம்பகத்தை ரொம்ப அதிகமாக கொண்டு வரும், ஒரு பிணைப்பை உருவாக்கும் உங்களுக்குள்ள. நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசி சமாளிக்க முடியும், உங்கள் ரெண்டு பேர்த்த வச்சு இன்னும் சில பேர்த்துக்கு கனெக்ட் ஆகிக்க முடியும், அந்த உள்ளூருக்குள்ளேயே ஒரு நல்ல பிணைப்பை இது கொண்டு வரும். அதே மாதிரி குட்டி வாங்கும்போது உறுதியாக

0: அது வந்து 8 வாரத்துக்கு மேலே ஆச்சா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கேட்டு உறுதி பண்ணியிருக்கணும். 8 வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற குட்டியை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பராமரிப்பும் நல்லா கொடுக்கவே முடியாது. அது ரொம்ப மிக முக்கியம். சில சமயம் வந்து இன்சூரன்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது, நிறைய இந்த உயர் ஜாதி நாய்கள் அல்லது உயர் விலையுள்ள சைபீரியன் ஹஸ்கி இந்த மாதிரி நிலைய விலை அதிகமாக இருக்கிற நாய்கள், இப்போ நாய் விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 5000-50000 வரைக்கும் 1 லட்சம் வரைக்கும் விற்றுட்ருக்காங்க. அது வணிக நோக்கில் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு உங்களோட தகுதிக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா நாய்களுமே நல்ல நாய்கள் தான், நாட்டு நாய்கள் சிறந்த நாய்கள் தான். நீங்கள் இது வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நாயை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு செலவும் இருக்குது. இப்போது ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு வந்து தடுப்பூசி போடணும், மருத்துவ செலவு கொடுக்கணும், சாப்பாடு தீவன நாய் தீவனங்கள் நம்ம வாங்கி கொடுக்கணும், தோல் பராமரிப்புக்கு இருக்கணும். ஸோ இதுக்கான செலவுகளையும் கணக்கில் நீங்கள் வச்சுருக்கணும். இதுக்கான நிதி நம்மள்கிட்ட முடியுமா? இப்போ இன்றைக்கி ஆசைக்கு ஒரு குட்டி வாங்கிட்டு வந்துடுறோம், இப்போ சைபீரியன் ஹஸ்கி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த க்ரூமிங் கேர் நல்லா கொடுக்கணும், இல்லாட்டி ஸ்கின் அந்த தோல் முடியெல்லாம் வந்து மேட்டாகி ஆகி அழகே போயிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுருவீங்க. அப்புறம் போட்ட உங்களோட எவ்வளோ முதல் போட்டிங்களோ அது மட்டும் போகிறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே அந்த நாய் மேலே இருக்கிற பாண்டிங்கும் குறைஞ்சிரும். இந்த பாண்டிங் குறையாமல் இருக்கணும்னா நீங்கள் வாங்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப திட்டமிட்டு வாங்கணும். எப்போவுமே வந்து வாங்கிட்டு வந்த பிறகு 1-2 வருஷத்துக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், நல்லா பண்ணிகிட்ருப்போம். 2 வருஷத்துக்கும் பிறகு அதுக்கான சில வியாதிகள் வர ஆரம்பிக்கும் போது நம்ம அதை வந்து கொஞ்சம் நம்மளோட கவனம் குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் பண்ணக்கூடாது. 2 அல்லது 3 வருஷம் ஆகும்போதே வருடத்திற்கு ஒரு முறை நம்ம மாஸ்டர்கள் செக்கப் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பின்னாடி வர நோய்களெல்லாம் தடுக்க முடியும். இந்த நோய்களை தடுத்திங்கனாவே நாய்கள் வந்து உங்களோட ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நிறைய பேர் வந்து வயசானவங்க வந்து டாக் எடுத்துகிட்டு போவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த டாக் வந்து ஒரு 8 வருஷம், 10 வருஷம், 15 வருஷத்துக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற தகவலே தெரியறதில்ல. அது 10 வருஷம் கழித்து அது இயற்கையான மரணம் வரும்போது கூட வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இந்த விழிப்புணர்வு நாய் ஒவ்வொரு முறை நீங்கள் வாங்கும்போது இது நாய்களோட ஆயுள் காலம் வந்து சில நாய்களுக்கு வந்து 7-8 வயசுலேயே இருக்கும், சில நாய்களுக்கு 10 வயசு, சிலது 15 வயசுக்கு. இப்போ உடல் எடை பெருசாக இருக்கிற நாய்களெல்லாம் ஒரு முக்கியமாக 10-12 வயசுக்கு கீழே இருக்கும். சிறுவகை நாய்கள் எல்லாம் வந்து ஒரு 14 வயசு வரைக்கும் இருக்கும். நம்ம நாட்டின நாயினங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா 15 சிலதெல்லாம் 20 வயசு வரைக்கும் வரும். அதனால் அதை மனசில் வச்சுட்டு உங்களோட இது வாங்கிறத நீங்கள் பண்ணணும். நாய் விற்கும் போதும் இதே தகவல்களை நீங்கள் வர வாங்குறவங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த தகவல் பரிமாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஊரில். ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப வளர்ந்து வர தொழிலாக இருந்துகிட்ருக்குது. இதில் எல்லா கிராமப்புற இளைஞர்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லோரும் ஈடுபடும் போது விற்பனையாளருக்கும் நம்பகம் இருக்கணும், வாங்குறவங்களுக்கும் நம்பகமாக இருக்கணும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான நாய் நண்பர்கள் சமூகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கும். இந்த மாதிரி நீங்கள் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: என்ன முத்தழகு, செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் பற்றி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? இப்போ உனக்கே நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசை வந்திருக்குமே.
2: ஆமாங்கா, எந்த வகை நாய்க்குட்டி, அதை எப்படி தேர்வு செய்யறது, எங்க வாங்கறது, எப்படி பராமரிக்கிறது, அதில் இருக்கிற தொழில் வாய்ப்புகள் பற்றியும் தெளிவாக சொன்னாரு.
1: அப்புறம் என்ன விவரம் தான் தெரிஞ்சு போச்சு இல்ல, இனி நாய்க்குட்டி வளர்க்க சீனுக்கு எந்த தடையும் இல்லையே.
2: நிச்சயமா இல்லக்கா, அவன் ஃப்ரெண்டு வீட்டில் நாய்க்குட்டி போட்டிருக்கிறதா சொன்னான். அதில் உன்னை எடுத்துட்டு வந்து வளர்க்க போறதாவும் சொன்னான். நானே ஃபோன் போட்டு அவனை எடுத்துட்டு வர சொல்ல போறேன்.
1: முத்தழகு ரொம்ப சந்தோஷம் புள்ள. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்.
2: என்னக்கா, என்ன விஷயம்?
1: என் அண்ணன் கோவில்பட்டியில இருக்காருல்ல, உனக்கு தான் தெரியுமே.
2: ஆமாக்கா, மாணிக்க அண்ணன். அண்ணன் தான் விவசாயத்துல வெள்ளாமையா அள்ளி குவிக்கிறதா அடிக்கடி சொல்லுவீங்களே.
1: ஆமாம் பிள்ள, அதுக்கெல்லாம் காரணம் வேளாண்மை அறிவியல் நிலையம் தான். அங்கன போய் கேட்டு கேட்டுதான் அண்ணன் இன்னைக்கு ஒரு முன்னோடி விவசாய வந்திருக்காரு.
2: அக்கா, அதுதான் எனக்கும் தெரியுமே. நீங்க தான் அப்பப்போ இந்த தகவல்களை வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே.
1: அது மாதிரிதான் இப்ப கூட ஒரு தகவல் சொல்ல வந்திருக்கேன்.
2: என்னக்கா, என்ன விஷயம்?
1: கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் பற்றி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனை

0: இவர் பி பாக்கியத்துசாலிக்கா, அவங்க சொன்ன தகவல்களை பதிவா அண்ணா அனுப்பிவிட்டு இருக்கு. அதை நான் வைக்கிறேன், நாம சேர்ந்தே கேட்போம்.
1: நம்ம தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் காலத்தில் முதன் முதலாக துவங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நிலையம்தான் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம். இது வந்து 1901 துவங்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் வந்து பிரத்யேகமாக பருத்தி பயிரிடணும், பருத்தி சாகுபடி செய்யணும், அந்த பருத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய இழைகள், அதன் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய ஆடைகள் வந்து அவங்க நாட்டுக்கு தேவைப்பட்டதுனால ஆரம்பிக்கப்பட்ட பருத்தி நிலையம்தான் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம். 1945 வரைக்கும் இது வந்து ஒரு வேளாண் மாதிரி பண்ணை, அதாவது அக்ரிகல்ச்சரல் மாடல் ஃபார்ம் அப்படின்ட்டு தான் இயங்கிட்டு வந்துச்சு. பருத்தி மற்றும் சிறு தானியங்களுக்கான ஆராய்ச்சி நிலையமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த 1945 1981 வரைக்கும் சென்னை மாகாணத்தில் இருந்த இந்த ஆராய்ச்சி நிலையம் 1981 கோவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ், அதாவது எங்கேயோ அப்படியே இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கோவில்பட்டிலேயே இருந்தமேனுக்கு அது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்பட ஆரம்பிச்சுது. ஸோ இந்த 1981 பார்த்தாலும் தமிழ்நாட்டிலையும், அதுவும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் எடுத்துக்கிட்டால், இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம்தான் மிக பழமையான ஒரு ஆராய்ச்சி நிலையமாக செயல்பட்டுருக்கு. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானாவாரி விவசாயிகளுக்கு தேவையான பயிர்கள், அவர்கள் பயிரிடக்கூடிய சரியான ரகங்கள், அந்த பயிர் ரகங்களை தேர்வு செய்து அவர்கள் சாகுபடி செய்யும்போது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள், இதை எல்லாத்தையும் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் நிறைய ஆராய்ச்சி திடல்கள் மூலமாக சோதனைகளை செஞ்சு அந்த சோதனைகளின் அடிப்படையில் வெளிவரக்கூடிய அந்த அவுட்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரகங்கள், புதிய புதிய ரகங்கள், புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம இந்த மானாவாரி பகுதி விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தை சுற்றி இருக்கிற திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் இந்த 4 மாவட்டங்களுக்குமே இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 60 பயிர் ரகங்களும் 100 மேற்பட்ட தொழில்நுட்பங்களும் வந்து சுலபமாகவும் ரொம்ப அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் மானாவாரி விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 5 மத்திய அரசு திட்டங்களும் 3 மாநில அரசு திட்டங்களும் செயல்பட்டுருக்கு. விதைக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேளாண் மேலாண்மை தொழில்நுட்பங்களையும் வந்து கோவில்பட்டி ஆராய்ச்சி நிலையம்தான் வந்து ஒருங்கிணைத்து எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்ருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 60 பயிர் ரகங்களை கண்டுபிடிச்சு வெளியிட்ருக்கோம். அதில் வந்து சோளத்தில் K12, K13, மிளகாயில் K1, K2, அதே மாதிரி கருங்கண்ணி பருத்தியில் KC3, K12 இந்த மாதிரி ரகங்கள் இன்னுமே வந்து விவசாயிகள்கிட்ட வந்து பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அப்போது இந்த ரகங்களுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி விதைகள் தேவைப்படுது, எவ்வளவு விதைகள் தேவைப்படுது, இது எல்லாத்தையும் கண்டறிஞ்சு இந்த வல்லுநர் விதை உற்பத்தியை நாங்களே செஞ்சு அந்த விதைகளையும் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்களுடைய பயிர் சாகுபடிக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பயிர் ரகங்களையும் கொடுக்கறதோடு இல்லாமல் அந்த ரகங்களுக்கு ஏற்ற விதைகளையும் உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, மானாவாரி விவசாயத்தில் மழை வந்து ரொம்ப ஒரு நிலையற்ற தன்மையுடையதாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் விவசாயிகள் என்ன செய்யலாம், அவங்க மீதமுள்ள காலத்தில் எப்படி அவங்க வருமானத்தை பெருக்கிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு தான் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம். ஸோ நம்ம மானாவாரி விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தின் மூலமாக அவங்க சாகுபடி செய்ய முடியாத காலத்தில் ஒரு 4 கறவை மாடு, ஒரு 5 கொடி ஆடு, ஒரு 10 அசில் பறவை இந்த மாதிரி அவங்க வளர்க்கலாம். அதே மாதிரி அவங்க மண்புழு உர பண்ணை அமைக்கலாம். அதுக்கான தொழில்நுட்ப பயிற்சியும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த ஆடு மாடுகளுக்கு தீவன பொருட்களை வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த தீவன பயிரை அவங்களே வளர்த்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தீவனத்தை இந்த ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாம். இப்படின்னு நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களுக்கும் மானாவாரி நிலத்துக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை வந்து நாங்கள் நிறைய ஆராய்ச்சி திட்டங்கள் மூலமாக செயல்படுத்தி அதில் எது பெஸ்ட்டாக வருது அப்படின்றதையும் நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு

0: இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆராய்ச்சி நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 7 கிராமங்களை வந்து நாங்கள் தத்தெடுத்திருக்கோம். அந்த 7 கிராமங்களும் வந்து இந்த திட்டங்கள், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய திட்டங்களினுடைய பயனாளிகளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பயன் தர வேண்டிய வகையில் 2019 ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் துணைநிலை திட்டம், அதாவது இந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி திட்டம், வானிலை மேலாண்மை ஆராய்ச்சி திட்டம், அதுக்கப்புறம் மத்திய கால ஆலோசனை வானிலை ஆலோசனை சேவை திட்டம், இதிலெல்லாம் வந்து பழங்குடியினர் ஆதி திராவிட விவசாயிகளும் வந்து பயன்பெறணும் அப்படின்ற வகையில் அவங்களையும் இணைச்சு இந்த ஒட்டப்பிடாரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கும் வந்து நாங்கள் நிறைய இடுபொருட்கள் கொடுத்துருக்கோம், தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்த்துருக்கோம், அதே மாதிரி அவங்களுக்கு பயிற்சிகளையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் மானாவாரிக்கு ஏற்ற பயிர்கள், பயிர் ரகங்கள், தொழில்நுட்பம், ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பருவ மாற்ற காலநிலைக்கான ஆலோசனை சேவை, அதே மாதிரி அவங்க வந்து இடுபொருட்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இடுபொருள் உற்பத்தி செய்து அந்த இடுபொருளை அவங்களே எப்படி உற்பத்தி செய்யணும் அப்படின்றதுக்கான பயிற்சியையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம். ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை செயல்படுத்தி ஒவ்வொரு விவசாயியும் ஒருங்கிணைந்த பண்ணையை மூலம் எப்படி லாபம் ஈட்டணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த தொழில்நுட்பத்தையும் நாங்கள் வந்து முடிந்த அளவுக்கு நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து மழை வர காலங்களில் மட்டும்தான் அவங்க வந்து தானிய பயிர்களை வந்து சாகுபடி செய்ய முடியும், பயிர் வகை பயிர்களை சாகுபடி செய்ய முடியும். மற்ற நாட்களில் வந்து இந்த பழ மர பயிர்கள் தான் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். அதனால நாங்கள் கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாயிகளுக்கு காய்கறி பயிர்கள், பழமர கன்றுகள் இவற்றையும் வந்து உற்பத்தி செய்து அவர்களுக்கு குறைந்த விலையில் தரமான முறையில் இது எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம். அதனால இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எங்கள் பழமர கன்றுகளை வாங்கி அவங்க வீணாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வறண்ட நிலத்தில் பயிர் செஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய பழங்கள் காய்கறிகள் மூலமாக அவங்க பயன்பெறுறாங்க.
1: என்ன முத்தழகு, கோயில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் பற்றி தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிக்கா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
2: நல்லாவே கேட்டுக்கிட்டேங்க்கா. அண்ணன் இன்னைக்கு ஒரு முன்னோடி விவசாயியா இருக்கிறார்னா அதுக்கு அந்த வேளாண் ஆராய்ச்சி நிலையம்தான் முக்கிய பங்கா இருந்திருக்கு.
1: விதைக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைச்சு இவங்க தானே கொடுக்குறாங்க?
2: ஆமாங்க்கா, விவசாயிகளுக்கு சேவை செய்யக்கூடிய திட்டங்கள், பயிற்சிகள் இப்படி எல்லாமே நல்ல முறையிலலாம் செஞ்சுட்டு வராங்க. இது எல்லாத்தையும் அண்ணன் நல்ல முறையில் பயன்படுத்தி இன்னும் விவசாயத்தில் மேலும் மேலும் முன்னுக்கு வரணும். அதுக்கு இந்த முத்தழகு வாழ்த்து சொன்னதா சொல்லிடுங்க.
1: கண்டிப்பா புள்ள, அண்ணன் ஃபோன் பண்ணதும் நிச்சயமா சொல்லிடுறேன்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
6: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
6: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
4: நீ கில்லாடி தான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள்.

0: நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

இரவு வணக்கம் நேர்களே. நேரம் இரவு 8 மணி. ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் கேட்கலாம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: கேட்ட பாடல் ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: பாடல் ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மனப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மனப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மனப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

கேட்ட பாடல் புது கவிதை திரைப்படத்திலிருந்து. நேரம் இரவு 8:31. ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து.

0: காற்றில் நானே.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

கேட்ட பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து. ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மனோரஞ்சிதம். நேரம் இரவு 8:59. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.

நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் இணைந்திருங்கள் நேர்களே. இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 9:31.
1: தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: திரைக்கானம் கேட்கலாம். முதல் பாடல் படகோட்டி திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன் பாடியிருப்பது.

பற்றாமல் இருந்தால் ஒத்தாசை செய்யும் வளையல், அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல், சில சித்தா

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: திரைக்காணத்தில் அடுத்து வரும் பாடல் தெய்வத்தாய் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருப்பது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: உழைத்த பாடல் வானம்பாடி திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா பாடியது. தொடர்வது கண்ணனின் காதலன் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

நேர்கள் இணைக்கின்ற சிக்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் திரு நாராயணபுரம் டி ஆர் சந்திரசேகரன் அவர்கள் வாசித்திருக்கும் நாகஸ்வர இசை. நிகழ்ச்சியின் முதலில் வல்லப நாயக என தொடங்கும் தீக்ஷிதர் கிருதி பேகட ராகம் ரூபகதாளம்.

திரு நாராயணபுரம் டிஆர் சந்திரசேகரன் அவர்கள் வாசித்து கொண்டிருக்கும் நாகஸ்வர இசை நிகழ்ச்சியிலணி நகுமோமு எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆபேரி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக கோவிந்தா என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நாமா ஜனசம்போதினி ராகம் ஆதி தாளம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் திரு நாராயணபுரம் டி ஆர் சந்திரசேகரன் அவர்கள் வாசித்திருந்த நாகஸ்வர இசை. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நிகழ்ச்சி நிரல் இந்த அலைவரிசையில் நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:51 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். 6 மணிக்கு குரலும் விளக்கமும். குரல் எண் 113, அதிகாரம் நடுவு நிலைமை. நாளை

நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7 மணிக்கு கொஞ்சம் கிளி, 7:25 இன்று ஒரு தகவல், 7:30 நினைத்தாலே இனிக்கும், நாளை காலை 8:15 சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். 8:30 மனம் விரும்புதே, 9 மணிக்கே அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம், எஸ் சுபஸ்ரீ வயலின், கே பி அனில்குமார் மிருதங்கம். 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு

வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். 8:30 மனம் விரும்புதே, 9 மணிக்கே அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ வயலின், கே பி அனில்குமார் மிருதங்கம். 10 மணிக்கு போவோமா ஊர்கோளம், 10:30 கவிதையும் கானமும். 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். நாளை பிற்பகல் 12:10 சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஜி சுரேஷ்குமார் வயலின், டி வி சிவராமன் மிருதங்கம். நாளை பிற்பகல் 12:50 மெல்லிசைப்பாளர்கள். 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் நான் ரசிக்கும் உலகம். உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு வனவியல் புகைப்பட ஆர்வலர் ராதிகா ராமசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி லட்சுமி சகல் அவர்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி திட்டம் குறித்து தகவல் வழங்குகிறார் தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். 1:55 பாடல் 1. நாளை மதியம் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் சப்லா இளம்பருப்பு பெண்களுக்கான நலத்திட்டம் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள். மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் ஒயில் கும்மி கேட்கலாம். நாளை மாலை 5:30 திரையிசை, 6:40 முல்லைவனம், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:15 தமிழ் செய்தி அறிக்கை, 7:25 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 10 அங்கக வேளாண்மையில் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் இ பரமேஸ்வரி அவர்கள். நாளை இரவு 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரை கானம். நாளை இரவு 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரேயஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். என் சி மாதவ் வயலின், வலங்கியமான் கே தியாகராஜன் மிருதங்கம். நேர்களை, இந்த அலைவரிசையில் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.